0: கம்பஸ் எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் அடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நாம வாழக்கூடிய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் கிட்டையும் உண்மையான அன்பும் பிரியமும் நம்பிக்கையும் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியாது. குடும்பத்துல ஒரு சிலர் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க, ஆனா நண்பன் வந்து ஏதாவது சொன்னா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சரி, இந்த வேறுபாடு முரண்பாடு எதனால உருவாகுது? எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை அப்படின்றது சக்தி மிகுந்த ஒரு வார்த்தை. இரத்த பந்தத்துக்கும் நம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. படிப்புக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம். உறவு பார்த்து வர்றது கிடையாது, விரோதின்னு ஒதுக்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதனால இன்னொருத்தர் மேல நம்பிக்கை உருவாகுது? பொற்காசுகள் கொடுத்தாலும் வாங்க முடியாத நம்பிக்கைய எப்படி இன்னொருத்தர் சர்வசாதாரணமா அடைகிறாரு? ஏன்னா இந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரே நாள்ல உருவாகிறது கிடையாது. ஒரே நாள்ல நம்பிக்கை அழிக்க முடியும், ஆனா உருவாக்கிட முடியாது. செங்கல் செங்கல்லா கட்டப்பட வேண்டிய கட்டடம் தான் நம்பிக்கை. எதிரிகள்கிட்ட கூட நம்பிக்கையை விதைக்க முடியும். நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. சொல்றது ரொம்ப சுலபம், செய்யறதுக்கு பொறுமையும் மனப்பக்குவமும் நிச்சயமா தேவை. எவருடைய நம்பிக்கையும் பிரியத்தையும் நாம அடையணும்னா 5 கட்ட வழிமுறைகள் இருக்குது. 1, காதால கேக்கிறது மட்டும் இல்ல, உணர்வு பூர்வமா உணரணும். 2, அவங்களுடைய ஆசைகளையும் லட்சியங்களையும் நாமளும் புரிஞ்சுக்கணும். 3, அந்த லட்சியங்களை அடையிறதுக்கு நம்மளாலான உதவிய பண்ணணும். 4, எப்பவுமே அவங்க பக்கம் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை நாம ஏற்படுத்தணும். கடைசியா, நம்பிக்கைக்கு பாத்திரமா எப்பவுமே நடந்துக்கிறது. அட, அவங்களா அவங்களால முடிஞ்சத நிச்சயமா செய்வாங்க அப்படின்னு அடுத்தவங்க நம்மளை பத்தி நம்பிக்கையா நினைக்கணும். பொதுவாகவே நம்மளை நம்மளோட ஆசைகளை நியாயங்களை முழுமையா புரிஞ்சுக்க கூடிய நபர்களை, நாம நம்மளோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னு உண்மையா நினைக்கக்கூடியவர்களை, அதை நாம் அடையிறதுக்கு உதவக்கூடியவர்களை, நம்ம ஆசைகளுக்கு வரக்கூடிய தடைகளை, நம்ம கூடவே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய நபர்களை, நமக்காக வருத்தப்படுறவங்களை, நமக்காக பறிஞ்சு பேசுறவங்களை, நம்மளோட சாதனைகளை பார்த்து நம்மளை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்களை நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல அடுத்தவங்க மேல இதே அளவுக்கு அக்கறை காட்டினாதான் நம்ம மேலேயும் அடுத்தவங்களுக்கு பிரியம் வரும். எல்லாருமே மனிதர்கள் தான், ஆசாபாசங்கள் உள்ள நபர்கள் தான். அவங்கள அப்படியே ஏத்துக்கும் போது அன்பு தானா பிறக்குது. அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணும் போது பாசம் பொங்கி வழியுது. தன்னுடைய தரப்பு நியாயத்தை உணரக்கூடியவர்களுக்காக எதையுமே செய்யலாம் அப்படின்ற எண்ணம் உருவாகுது. இதோட இறுதி கட்டமா தான் அழகான நட்பும் உறவும் மலர ஆரம்பிக்குது. எல்லா உறவுகளையுமே இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, பிரதிபலன் பாராத அன்பு, பரஸ்பர நம்பிக்கைகள் உருவாகும். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அக்கறை செலுத்தக்கூடிய நபர்களுக்கு கூட்டம் தானா சேர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் அவர்களுக்கு ரொம்பவே சுலபமான காரியமா மாறிடும். அதிகார தோரணை அப்படின்றது நிச்சயமா உறவு பாலத்தை அமைக்காது. அன்பு

அப்படின்னா விரட்டுதல் கிடையாது, புரிந்து கொள்ளுதல். அன்புதான் உறவு பாலத்திற்கான அடிப்படை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
2: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
1: WRW
2: அப்படின்னா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சுவத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
1: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645746.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி மன்னரை சேர்ந்தொழுகள், அதிகாரம் 70, குறள் எண் 693. போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. தம்மை பாதுகாத்து கொள்ள கருதினால் மன்னரிடம் அரிய பிழைகள் தம்மிடம் நேராமல் காத்து கொள்ள வேண்டும். மன்னர் ஐயுற்று சினம் கொண்டால் அவரை தெளிவித்தல் எவருக்கும் அரிதான செயல். அதாவது அரசனை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அந்த மன்னர் பொறுத்து கொள்ள முடியாத பெரிய குற்றங்களை செய்யாமல் தம்மை காத்து கொள்ள வேண்டும். தவறி மன்னர் சந்தேகப்பட்டு சினம் கொண்டால் பின்னர் அவரை தெளிவுபடுத்தி பழையபடி நல்லுறவை ஏற்படுத்துவது மிகவும் கடினமான செயல். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளின் அடிப்படையே நம்பிக்கை தான். நம்பிக்கை அப்படின்றது ஒரு கண்ணாடி போன்றது. கண்ணாடி உடைப்பட்டால் மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாது இல்லையா? அப்படிதான் நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய மேலதிகாரியோ, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் உடைச்சு வீணாக்கிடக் கூடாது. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு புராண கதையை தெரிஞ்சுக்கலாமா? கிஷ்கிந்தையில் அரசனா வாலியும் அவருடைய தம்பி சுக்ரீவன் இளவரசனாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் மாயாவி அப்படின்ற பெரிய அரக்கன் யார் கூடையாவது போர் தொடுக்கணும், அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சுற்றி திரியும் போது வாலிதான் தனக்கு இணையான ஒரு நபர். அவர்கிட்ட போர் தொடுத்து அவரை ஜெயிக்கணும் அப்படின்னு வராரு. அப்போ அவருடைய கோட்டைக்கு வெளியே நின்று சத்தம் போடும் போது வாலி வெளியே வந்துட்டாரு. வாலி ஒரு வரம் பெற்ற நபர். என்ன வரம் அப்படின்னா, எந்த எதிரியோட அவர் போராடுறாரோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தில் பாதி வாலி கிட்ட வந்து சேர்ந்துடும். ஆக அந்த மாயாவியால நிலைச்சு நிக்க முடியல, தப்பிச்சு ஓடுறாரு. வாலி அவரை துரத்திக்கிட்டே போறாரு. அந்த நேரத்துல இளவரசன் சுக்ரீவனும் பின்னாடியே போறாரு. அப்போ அந்த மாயாவி ஒரு பெரிய குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும் போது சுக்ரீவன், நான் போய் அவரை எதிர்த்து போராடி ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்போ வாலி என்ன சொல்றாரு, இல்ல நான் போயிட்டு வரேன், நீ வெளியே எனக்காக காத்துருன்னு சொல்லிட்டாரு. அண்ணனோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து சுக்ரீவனும் வெளியே இருந்துட்டாரு. வாலி உள்ள போயிட்டாரு. உள்ள போன வாலி பல நாட்கள் ஆயிடுச்சு, வெளியே வரவே இல்லை. காத்திருந்த சுக்ரீவனுக்கு ஒரு நாள் அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த குகையுடைய வாசல்ல இருந்து ரத்த வெள்ளம் ஓடி வருது. அதை பார்த்ததும் பயந்துட்டாரு. தன்னோட அண்ணனை அந்த மாயாவி கொண்டுட்டான், அடுத்து வெளியே வந்து நம்மளையும் கொண்டுடுவான் அப்படின்னு நினைச்சவரு பெரிய கல்லெடுத்து அந்த குகையோட வாயில மூடி வச்சுட்டு வேகமா தன்னுடைய அரண்மனைக்கு போய் அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அடுத்த அரசனா நீங்க பதவி ஏற்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல மறுத்தாலும் கூட வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாரு. ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா, மாயாவிய வாலி ஜெயிச்சிட்டாரு. வெளியே வந்து சுக்ரீவனை கூப்பிட்டு பாக்குறாரு. சுக்ரீவன் வரல. அது மட்டும் இல்லாம வாயிலுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது. கோபப்பட்டவர் தன்னுடைய காலால் எட்டி உதச்சு வெளியே வந்துட்டாரு. நேரு அரண்மனைக்கு வர்றாரு. வந்து பார்க்கும்போது தன்னுடைய தம்பி பதவியில இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அப்போ இந்த ஒரு செயலுக்காக தான் நீ என்னை உள்ள வச்சு அடைச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. சுக்ரீவனும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எல்லாரும் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியோ வாலி கேக்குற மாதிரி இல்ல. கோபப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, சுக்ரீவனை நாட்டை விட்டே துரத்திட்டாரு. இந்த புராண கதை இந்த திருக்குறளுக்கு ரொம்பவே பொருத்தமான கதை. ஆக நமக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய, நம்ம கூட நல்ல உறவில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்பிக்கை இழக்காதபடி விழிப்புணர்வோட வாழணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்ங்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்ங்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன இப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. முனிவர் கிட்ட வந்தாரா ஒருத்தர் ஆர்வமா கேட்டாரா, குருவே விழிப்புணர்வு பெற வந்திருக்கிறேன், நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாரா. ஏன் கேக்குறீங்க அப்படின்னு குரு கேட்கும்போது, இல்ல நீங்க கடவுளை பாத்திருந்தீங்க அப்படின்னா எனக்கும் அவரை பாக்குறதுக்கு உதவி பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லிட்டாராம். அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் கேட்டாராம், சரி கடவுளை காண விரும்பும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாராம். நான் தேவதத்தன் அப்படின்னு தன்னுடைய பேரை சொன்னாராம். அது உங்களோட பேரு, நீங்க யாருன்னு கேட்டேன். நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாராம். அது உங்களுடைய ஊரு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படின்னு சொன்னாராம். அது உங்களுடைய தொழில், நீங்க யாரு? நான் ஒரு ஆண், அது உங்களுடைய பாலினம், நீங்க யாருன்னு தான் கேட்டேன். இப்போ திரு திறன் முழிச்சுக்கிட்டு நின்னாராம் விழிப்புணர்வு பெற வந்த அந்த மனிதர். நான் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாராம். புன்னகையுடன் கேட்டாரா அந்த முனிவர், உங்களையே நீங்க என்ன யாருன்னு தெரியாம இருக்கீங்க, அப்புறம் எப்படி கடவுளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரா. ஆமா நேர்களே, தன்னை அளந்தவர் தரணியை அளந்தவர், தன்னை உணர்ந்தவர் உலகையே உணர்ந்தவர், தன்னை புரிந்தவர் கடவுளையே புரிய விளைந்தவர். கடவுளை அறிய நம்மையே நாம் முதலில் அறிய வேண்டும். கடவுளை கண்டேன் என்பவரை நம்பலாம், கடவுளை காட்டுகிறேன் என்பவரை கூட நம்பலாம், ஆனால் நான் தான் கடவுள் என்பவரை கொஞ்சம் யோசித்து நிதானித்து நம்ப வேண்டும். என்னை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்பவர் அல்ல கடவுள், நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவரே கடவுள். கடவுள் பக்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டான கதை தான் இது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல ஒரு சாது வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக, தேவைன்னு வரக்கூடிய இளைஞர்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாராம். இவ்வளோ நல்லவரா இருக்காரேன்னு நினைச்ச ஒரு விவசாயி ஒரு நாள் அவரை சந்திக்க வந்தாராம். ஐயா, என்னுடைய கோரிக்கையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த சாதுவும் சிரிச்சபடியே, உங்களுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ நிச்சயமா செய்யறேன், உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டாராம். என்னோட நிலத்துல நான் தானியங்களை விதைக்க போறேன், விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தானியங்களை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். எல்லாருக்கும் நல்லது பண்றீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கையால அதை நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும், அதை எனக்காக செய்வீங்களா அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே சாதுவுக்கு சிரிப்பு வந்துடுச்சான். ஏன்பா, நான் எடுத்து கொடுத்தா உன்னோட தானியம் சிறப்பா வளர்ந்துடும்னா, இந்த நிலத்தின் தன்மை எதுக்கு, அதுல தண்ணியோட பங்கு எதுக்கு, சூரியனுடைய வெப்பம் எதுக்கு, இது எல்லாம் இருந்தாதானே உன்னுடைய நிலத்துல இருக்கக்கூடிய தானியங்களை விளைவிக்க முடியும். இந்த இயற்கைக்கு மதிப்பு கொடுத்து அது மேல மரியாதை காட்டு, என் மேல அன்பு வச்சு என்கிட்ட வந்து நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, அது மட்டும் இல்லாம என் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைய நீ உன் மேல வச்சிடு, ஏன்னா உழைக்க போறது நீ தான், உழைப்போட அருமை உனக்கு தான் தெரியும், அதை நீ எப்ப உணர ஆரம்பிக்கிறியோ அப்பவே உனக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும், அடுத்தவங்க அடி எடுத்து கொடுத்தாதான் எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்னையோட விட்டுடு, உன்னோட தன்னம்பிக்கையையும் உன்னோட ஆற்றலையும் ஒவ்வொரு நாளும் நீ வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். அவருடைய இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்டு முடிச்சதும் அந்த விவசாயிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சான். அர்த்தமுள்ள அந்த அறிவுரைகளுடைய உண்மையை புரிஞ்சுகிட்டாராம். நம்பிக்கையோட நானே விதைக்கிறேன், விளைச்சலோட உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சந்தோஷமா கிளம்பிட்டாராம். ஆமா நேர்களே, தன்னம்பிக்கை தான் வெற்றியின் திறவுகோல். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துடுவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது.

0: போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு ஒரு வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நாள், ஒரு புதிய வாரம் வந்து தொடங்கிடுச்சு. இந்த வாரம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாரமாக வந்து அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நல்ல ஒரு மழை காலம் வந்து போயிட்டுருக்கு. கோடை காலத்தில் தான் இருக்குமா அப்படின்னே நமக்கே வந்து சந்தேகம் வர அளவுக்கு, நம்ம ஊர் தானா இது, நம்ம ஊர் தானா, நம்ம பார்க்குற காட்சியில் உண்மைதானா அப்படிங்கிற அளவுக்கு மழை வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு வந்து மழை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோடை காலத்தில் சுட்டு இருக்கிற வெயிலுக்கு நடுவில் என்ன தான் ஆக போகிறோம், வாட்டி வதங்க போகிறோமோ அப்படின்ற நினச்சிட்டு இருக்க ஒரு சூழலுக்கு நடுவில் இப்படி ஒரு மழை, அதுவும் தொடர்ந்து வெயிருங்கிறது நல்லா இருக்கு. நேற்றுனா வந்து ஒரு மழை காலத்திலே இப்படின்னா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. நேற்று நாள் முழுக்க நல்ல ஒரு நாள், சூப்பராக இருந்துச்சு. சரி, அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் என்ன கடலோ சேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு மே 11, 2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை நிலவரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் வரை தான் காற்று வந்து வீசக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க. காற்று பெரிய அளவில் வந்து இல்லை, ரொம்ப ஒரு மிதமான காற்று தான் நம்ம வந்து வெளியே வந்து பார்க்கும்போது தெரியுது. இரவு நேரத்திலே வந்து வேர்க்கிற அளவுக்கு வந்துருக்கு. என்னதான் மழை வந்து இருந்தாலும் ஃபேனை போடாமல் இன்னுமே தூங்க முடியல, அந்த ஒரு வெப்பம் வந்து நல்லாவே வந்து தெரியுது. சீக்கிரம் அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பார்த்து தெரிஞ்சுப்போம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அடுத்து மழை வருமா இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மழை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: என்ன தர இது? பார்த்த மட்டும் இல்ல, தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
3: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
2: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
3: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
0: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
4: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் 3வது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645746.
5: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரிய தெரியுமாளா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
6: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக 12வகுப்பு மாணவ மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாயிடுச்சு. அந்த ரிசல்ட்டெல்லாம் எல்லோரும் வந்து பார்த்து என்ன ரிசல்ட் எப்படி இருக்குது என்ன மார்க் அப்படிங்கிறத எல்லோரும் வந்து பார்த்து பேசி எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி சரி கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம். இப்போ அது கொஞ்சம் வந்து எல்லா அந்த அலைகள்லாம் வந்து ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கான இந்த மதிப்பெண் பட்டியல் அது குறித்து நம்ம அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா 13ஆம் தேதி முதல் வந்து நம்மளுக்கு தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வந்து வெளியிட்டுருவாங்களாம். நம்ம அதை வந்து வாங்கி காலேஜ் சேர்கிறதுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா காலேஜ் சேர்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தற்காலிக மதிப்பெண் வந்து கேட்டுருவாங்க. அதை வந்து நீங்கள் 13ஆம் தேதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 15ஆம் தேதி முதல் விடைத்தாளுக்கான நகலை வேண்டி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அந்த ஆன்சர் ஷீட் ஏதாச்சும் ஃபெயில் ஆகிருந்தீங்க இல்லை மார்க் அதிகமாக வேணும்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மார்க் கம்மியாக இருக்குது நான் வந்து திரும்ப ரீகவுண்டிங் வந்து பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான சொல்லியிருந்தாங்க. ரீவேலுவேஷன் வந்து போட போகிறேன் சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரியான விடைத்தாளை வந்து வாங்குறது அதுக்கு காசு கட்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் வாங்கி ஏற்கனவே வந்து தோல்வி விட்டுருக்கீங்க உங்களால் வந்து ரீகவுண்ட்லேயே வந்து மார்க் வந்து வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கான துணை பொது தேர்வு இருக்கு இல்லையா அதாவது அடுத்த தேர்வு நம்ம அரியர் எக்ஸாம் மாதிரி அது வந்து எழுதுறதுக்கான தேர்வுகள் வந்து June 29ஆம் தேதியிலேருந்து July 7ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமே வந்து பணம் இருக்காங்க. ஒரு மாதம் வந்து கேப்புக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு உங்களோட அந்த பாஸ் அப்படின்ற அந்த பேரை வந்து எழுத்துருங்க. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு அடுத்த உங்களோட வாழ்க்கையை நகர்த்துங்க. யாரும் வந்து விட்டுறாதீங்க வந்து ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இதுக்கப்புறம் என்னால் எழுத முடியாது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா சொல்லிட்டு போக வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க நம்புவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இப்படி பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க இது நம்ம கடலோசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:30 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நேற்று நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு ஆட்சி வந்து நிறுவியிருக்காங்க. ஒரு புதிய முதல்வர் வந்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம், நல்லா கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாச்சும் ஒன்று கேட்டிருப்போம். நமக்கு வந்து நேற்றுலேருந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எல்லோரும் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கு அப்படின்னா, நம்மளோட சட்டமன்றம் வந்து கூட இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன்னா இந்த தேர்தலில் அந்த வேலைகள் வந்து போயிட்டு இருந்தது, ஆட்சி மாற்றங்கள்னு சொல்லிட்டு அந்த இதிலே இருந்தனால இந்த சட்டமன்ற கூட்டங்கள் வந்து போகல. ஒரு சட்டமன்ற கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ முதல் சட்டமன்ற கூட்டம் எல்லாமே வந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து முதல் முதலாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து போகிறவங்களாம் வந்திருக்காங்க. நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமாக வந்திருக்கும். ஏன்னா நிறைய ஒரு புது புது விஷயங்களை வந்து எடுக்க போகிறாங்க, புது புது முடிவுகளை வந்து எடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்த போகிறாங்க. அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து பதவியேற்பு செய்யக்கூடிய நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு அழகான ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியிலேருந்து புதுசு புதுசாக வந்து போகிறாங்க. எப்போவுமே வந்து அதிகமாக அனுபவம் வாய்ந்தவங்க தான் எப்போவுமே அதிகமாக இருப்பாங்க. இப்போ அனுபவம் இல்லாமல் முதல் முதல்ல வந்து எம்எல்ஏ ஆகிருக்க நிறைய பேர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நம்ம ஏற்கனவே வந்து தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு அறிவிப்பானது வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. நேற்று நம்ம புதிய முதலமைச்சர் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் நம்மளுக்கான இந்த 2 மாதங்களுக்கான வர முதல் இந்த 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் வந்து மின்சாரம் வந்து இலவசமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் 2 மாதங்கால கட்டத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தில் 200 யூனிட். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து கிடையாது. 500 யூனிட்டுக்கும் கம்மியாக யார் வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் வந்து இலவசமாக இருக்கும். 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு அது வந்து வராது. அவங்களுக்கு 100 யூனிட் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் 500 யூனிட்டை தாண்டி பயன்படுத்துவோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு 250-300 அதுதான் அதிகமே. அதையும் நம்ம வந்து எட்டுறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அதிகமாக கரண்ட்டை செலவு பண்ணாதே நமக்கே வந்து அவ்வளோ வரும். நிறைய இந்த கம்பெனி வச்சுருக்கவங்க, இல்லை பெரிய வீடு வச்சுருக்கவங்க, பங்களா வீடு வந்து வச்சுருக்கவங்க, ஒரு 4-5 ரூமில் 5-6 லைட்டுக்கு மேலே வந்து வச்சுருக்கவங்க, ஏசிஸ் அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு அதிகமாக யூனிட் போகும். அதனால் நமக்கு இந்த 200 யூனிட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. இப்பொழுது பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 7:43 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இந்த விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்களில் பெட்ரோல் டீசலோட விலை வந்து உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய எண்ணெய் நிறுவனங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நிறைய நஷ்டமாகுது, எக்கச்சக்கமான நஷ்டங்களை வந்து நாங்கள் வந்து சந்திச்சிட்ருக்கோம். இது இப்படியே கொண்டு விட்டால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும் அந்த திரும்ப தொழிலை வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலை ஏற்றம் வந்து இருக்கலாம். இந்த மாதத்தில் வர அடுத்த இந்த மே மாதத்துக்குள்ளே விலையை வந்து உயர்த்தப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கனமாக பயன்படுத்துங்க, அது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்மளோட பகுதிகளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, மீனவர்களுக்கான அந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்போ தொழிலுக்கு கரெக்டாக வந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு வந்து டீசல் வந்து தேவைப்பட்டிருக்கும். டன் கணக்காக பீப்பாய் கணக்காக வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும். அவ்வளோ வந்து நம்ம மீனவர்களுக்கே வந்து தேவைப்படும். அது இந்த நேரத்தில் வந்து இல்லாது ஒரு இந்த நேரத்து சமயத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் வந்து இருக்கோ அப்படின்னு வந்து தெரியுது. ஏன்னா வந்து இந்த இப்போ இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு அதிகப்படியான வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போவே நம்மளுக்கு வந்து தொழில் வந்து செய்கிறது ரொம்ப சிரமம் தான். இப்போ வந்து இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே எல்லாம் வந்து சரியாயிட்டு மீண்டும் நம்மளுக்கு தேவையான ஒரு டீசல் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் இந்த நேரம் வந்து ஏதோ ஒன்று சரியாக வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டாக நம்ம கட்டில் போடுற நேரம் பார்த்து அந்த டீசல் அந்த இருப்பு வந்து நிறைய வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டே இருக்குது. விலையேற்றம் வந்து ஏற்படலாம் அப்படின்ற எண்ணெய் நிறுவனங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அரசு வந்து இன்னும் உறுதிப்படுத்தலை. அவங்க வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ விலை நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 102.73 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 94.32 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம்

11,577 ரூபாய்க்கும் 22 கேரட், 1 கிராம் தங்கம் 14,150 ரூபாய்க்கும் 24 கேரட், 14,858 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட், 113,200 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துடாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ண. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோர எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கு என்ன தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நேற்று வந்து ஒரு அழகான ஒரு தினம், அன்னையர் தினம். எங்கள் உங்களோட அம்மாக்களுக்குலாம் வாழ்த்து சொன்னீங்களா, நானும் எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து சொன்னேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக வந்துருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு நாள், நம்ம ஒரு பெருசாக நமக்கு நமக்கான எல்லா தேவைகளும் வந்து ஒரு பூர்த்தி ஆகுது. நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம வாழ்க்கையில் ஒரு இந்த உலகத்தில் வாழ ஒரு வாய்ப்பு கிடைச்சதே நம்ம அம்மாவில் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை நமக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குழந்தையாக பிறந்ததுலேருந்து அவங்களால எவ்வளோ காலம் வந்து முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட திட்டு வாங்கிட்டோம், இல்லை நம்மளை திட்டிக்கிட்டோம், கோவப்பட்டுக்கிட்டோம், எல்லாம் சிரித்து சந்தோஷமாகவும் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கான வேலையை வந்து பார்த்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ சண்டை நடந்தாலும் நம்ம வந்து சாப்பிடாமல் இன்றைக்கி வந்து இருந்தாலும், அம்மா சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். நமக்கு வந்து சாப்பாடு வந்து இருக்கும், சாப்பிட்றதுக்கு இருக்கும், நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைகளை நமக்காக வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய, எப்போவுமே நம்மளே நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம அம்மாக்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இன்றைக்கி என்ன தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இந்த தினம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து 1998 ராஜஸ்தானில் பொக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அணுகுண்டு சோதனை வந்து பண்ணுறாங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா தலைமையில். அந்த மாதிரியான ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்த பட்டியல்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம வந்து ஒரு நாடாக வந்து நேரம் 6வது நாடாக, அது அதனை வந்து நினைவுகூறும் வகையில் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை நம்ம நாட்டிலே நம்ம வந்து உருவாக்கணும், நம்மளும் தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நினைவுகூறும் வகையில் அதை வந்து இன்னும் நம்ம வந்து நம்ம தொழில்நுட்பத்தை வந்து வளர்ச்சியடைய வைக்கிறோம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி தினத்தை வந்து சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தினத்தில் நம்ம நிறைய ஆராய்ச்சியாளர்களை இன்ஜினியர்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல குறிக்கோளாக வந்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பகுதியிலேருந்து பெரிய அளவுக்கு நிறைய பேர் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், அப்துல் கலாம் ஐயா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். நிச்சயம் அந்த அப்துல் கலாம் ஐயா மாதிரியே வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம தீவு வந்து உருவாக்கி நம்ம இந்தியாவுக்கு தேவையான தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து ஒரு ஈடுபட வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை நடக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்படி பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோர எஃப்எம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
1: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645746.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: Hey dude.
5: Hi Anthony.
4: What's up? What's happening?
5: Nothing much da.
4: So sad.
5: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku na ji. Kuchaku, kuchaku, kuchaku.
6: Kaase, pana, gatte money money. Kaase, pana, gatte money money. Kaase, pana, gatte money money. Kaase, pana.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைத்து அன்னிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்துப் பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம கேப்டன் ராஜனா இணைஞ்சிருக்காங்க இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை வந்து கொடுக்கறதுக்காக. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
5: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
4: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா?
5: நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
5: எல்லாரும் சிறப்பா கடலோ சார்ல எப்பவும் சார்ல இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அப்படியே விலைக்கு போயிருவோமா?
4: போயிடலாண்ணா.
5: இன்னைக்கு மத்தியமின் சொல்ற பேச்சாளர் வந்து 130

0: இன்னைக்கு சொல்ல போனா 90 ரூபாய்க்கு குறையில்லாம இதுவரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஒரே ரேட்டு தான், பாடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இதுல நண்டு ரேட்டுமே வழக்கமா கொஞ்சம் குறையா இருக்கு. மற்ற மீன்கள் எல்லாமே விலைவாசி கூட இருக்கு. இருந்தாலும் கூட வந்த மீன்களை பத்தி நம்ம சொல்லலாம். வந்த மீன்கள் வந்துகிட்டு கொஞ்சம் பாறை மீன்லாம் வந்துகிட்டு 400-450 ரூபா போயிருக்கு. கொஞ்சம் பிடிக்கிறேன் 500-600 ரூபா பாறைகள் விட்டுருக்கு. அதே மாதிரி மாவுளா மீனும் அப்படித்தான், தரத்துக்கு தகுந்தாரு மீன். அந்தந்த ஒவ்வொரு நாள் மீன்கள் பரிசு பொடிச்சு இந்த மாதிரி கணக்கு பண்ணி கேட்பாங்க. மாவுளாவெல்லாம் 550-600-650 ரூபா போயிருக்கு. இது நம்ம ஏலக்கடை பகுதி உள்ள ரேட்டு. அடுத்து வாழை மீன் வந்து 250 ரூபாய்க்கு போயிருக்கு, 150 ரூபாய்க்கு போகவே இல்லை. நம்ம ஒரு 2 வகையான வாழைதான் வந்துச்சு. 250, ஒரு 300 ரூபா ரேஞ்சுக்கு கொஞ்சம் பருவாழை வந்துச்சு, அந்த மீன் விட்டுச்சு வாழை மீன். அடுத்து சாவாள மீன், சாவாள மீன் வந்து ஒரு 180 ரூபா ரேஞ்சில் விட்டுச்சு. கிழக்கா மீன், கிழக்கா மீன் 630 இன்னைக்கு. அது வந்து எப்பவுமே கிலோவுக்கு தான் இடைக்கிட்ட வச்சு போடுவோம், 630 ரூபாய்க்கு போயிருக்கு. அடுத்து வந்து நகர மீன் வந்துட்டு 300-350-250 ரூபாய்க்கு கொஞ்சம் பொடி நகரம் போயிருக்கு. அடுத்து சூட மீன் 80 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. சூட அது சால ஒரு ரேட்டு, சூட ஒரு ரேட்டு, ரெண்டு வித்தியாசமா இருக்கு. இந்த மத்தி மீன் வகையில கொஞ்சம் வித்தியாசம் வேற வேற மாதிரி இருக்கு, ஆனா ஒரே மத்தி மீன் வகையில அது வந்து ஆமா சூட மீன் எல்லாமே இந்த மாதிரி வச்சிருக்கு. அடுத்து தொண்டை மீன் இன்னைக்கு பெருமதியா வரல, வந்தது உண்டை கொஞ்சம் மூலம் தொண்டை வந்துச்சு ஒரு வளத்துல, அது 200 ரூபா ரேஞ்சில் வச்சிருக்கு. இந்த அளவுக்கு ரேட்டுகள் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நண்டு வந்து வழக்கம் போலயே குறைவாவே இருக்குது. பெரும்பகுதியா அந்த நண்டுகள் ரேட்டுகள் போல 500 ரூபாய்ன்னு சொல்றது பெரிய ரேட்டா தான் இந்த என் பகுதியில போது. அன்னைக்கும் ஒரு ரேட்டு ஒன்று வரும், ஏன்னா இன்னைக்கு சொல்ற மாதிரி இதே 500 ரூபாய்க்குல நம்ம நண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு திடீர்னு 850 ரூபாய் போற கூட வாய்ப்பு இருக்கு, அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது நம்ம ஏலக்கிற பகுதியில் உள்ள விஷயங்கள் அப்படிங்கிற சொல்லிடுறேன். வர்ற மக்கள் எல்லாருமே 5:30 மணில இருந்து ஒரு 7-7:30 மணிக்கு எல்லாம் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா எல்லா விரைத்தி மீனையும் எடுத்து நம்ம பயனுள்ள நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
1: ஓகே, நான் ரொம்ப நன்றி தகவலுக்கு.
0: நன்றியா.
1: நம்ம கேப்டன் ராஜண்ணா நம்ம கூட இணைஞ்சு ரொம்ப அருமையாக நிறைய தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றிகள். அண்ணன் தொடர்ந்து நிறைய தகவலை நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 8:44 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைவு பகுதியில் ஒரு நல்ல ஒரு வெயிலுக்கு நடுவில் ஒரு மழைக்காலம் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் மருத்துவமனைகளில் அதுவும் கேட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த நேரத்துலையும் வந்து இந்த காய்ச்சல் தலைவலி ஜலதோஷங்கள் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வெயில் காலத்துக்கு நடுவில் திடீர் மழையில் இந்த ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்குங்க, சிறப்பாக வந்து இருங்க. இப்போ ஒரு 4-5 நாள் வெயிலும் வந்துருக்கு, அதிகமாக அங்கங்கே கொசுக்களும் வந்து தேங்கியிருக்கு, நிறைய கழிவு நீர்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தேங்காமல் வந்து பார்த்துங்க. மழைக்காலம் அப்படின்னா கூட அதுக்காக ரெடி ஆகும். ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு நடுவில் வர்ற மழைக்காலம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காற்றுல விட்டுருவோம். அதனால் அந்த மாதிரி மழை தண்ணிகள் எங்கேயாச்சும் தேங்கியிருந்தால் இந்த மழைக்கும் கொசு வந்து வரும், அதுவும் வந்து கடிக்கும். அது கடித்தாலும் உங்களுக்கு நோய்கள் வந்து வரும். அதை கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துங்க, கொசுக்கள் தேங்க விடாமல் உற்பத்தி ஆகாமல் வந்து பார்த்துங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக இருக்கட்டளைன்னு கடலோசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். போயிட்டு மீண்டும் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்வளவு நல்லா பேசுறோம், சரியாத்தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் OSIFM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் OSIFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம். ஆகாஷவாணி

கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளு தூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் இருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின்போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திரமோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாகும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார்.
காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து

0: உள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரிட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதென்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத்தொகை வந்ததை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவது குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
3: கனவு காண்பதை விட அதை அடைய எழுந்துரு அப்படின்ற ஒரு சின்ன கருத்தோட நேரம் சரியாக 9:11 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பேச போறது எல்லாமே நான் தான் நிவாஷினி. இன்னைக்கு நம்ம தங்கம்மா வந்து மழையின் காரணமா வரல, ஸோ அவங்களுக்காக நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு தொகுத்து வழங்க போறது நான் தான். உங்க விருப்பமானவர்களுக்கு விருப்ப பாடல்களை கேட்க வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லுங்க. கண்டிப்பா கால் பண்ணுங்க 709-443-9999. நேற்று நம்ம தமிழகத்தோட புதுசா பதவியேற்ற முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அவங்க கூட பதவியேற்ற அமைச்சர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளேயும் போயிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான தினம் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய தொழில்நுட்ப தினம். தொழில்நுட்பம் இல்லாம எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய போனா இருக்கட்டும், இல்ல நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வானொலியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டெக்னாலஜி அப்படின்றது நிறைஞ்சு கிடக்குது. குறிப்பா இந்த காலத்துல வந்து ஏஐ ரோபோட்டிக்ஸ்னு எக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டே தான் போகுது. அதை சரியான முறையில பயன்படுத்தினோம் அப்படின்னா நாமளுமே சூப்பரா வளர்ச்சியை பார்க்கலாம். இல்ல நம்ம ஆக்கப்பூர்வமான முறையில பயன்படுத்தும் போது கண்டிப்பா எல்லாமே வளர்ச்சியை தான் கூட்டிட்டு போகும். இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1998 ராஜஸ்தான்ல நடக்கப்பெற்ற ஒரு பொக்ரான் அப்படின்ற ஒரு அணு ஆயுத சோதனையை நினைவுபடுத்துற வகையில தான் இந்த ஒரு தினம் வந்து வருஷம் May 11 அன்னைக்குன்னு வந்து கடைபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கட்டும், இல்ல தொழில்நுட்பங்கள்ல நிறைய முன்னேற்றங்களை பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளை கௌரவிக்க தான் நாமளுமே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கான ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷித் பாரத்திற்கான இளைஞர்களின் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீமை வந்து வச்சிருக்காங்க. சோ இதுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அகால் மடத்துல இருந்து ஸ்வேதா அவங்களுமே சொல்லியிருக்காங்க. சோ சொல்லிட்டு எந்திரன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒன்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து தங்கச்சி மடத்துல இருந்து கண்ணனண்ணா எல்லாருக்குமான காலை வணக்கத்தையும் சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த திங்கக்கிழமை பொழுது வந்து சூப்பரா எல்லாருக்குமே அமைறதுக்கான ஒரு சிறப்பான வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு முள்ளும் மலரும் படத்துல இருந்து ஒரு அழகான பாடலுமே கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களுமே வருது. இது மாதிரி நீங்களும் உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க 709-443-9999. இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
2: அப்பா, இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
1: டைல்ல அக்கு பிரஷரா?
2: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
1: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
2: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
0: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல், அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள், 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம், மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்தா அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 9:27 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில நாம ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப இந்தியால பெண்கள் பெண் அதிகாரிகளோட எண்ணிக்கை அப்படின்றது நாளுக்கு நாள் சூப்பராகவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா முதன் முதல்ல இந்தியால ஒரு சில பெண் அதிகாரிகள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்களையும் சந்திச்சு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்தியால இருந்த முதல் பெண் அதிகாரிகளோட ஒரு பட்டியல் வந்து ஒரு 10 பேர் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் பெண் குடியரசு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதிபா பாட்டீல் அவங்க. இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்திரா காந்தி அவங்க இருந்திருக்காங்க. முதல் பெண் முதல்வரா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதேதா கிருபாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும், முதல் பெண் ஆளுநரா சரோஜினி நாயுடு அவங்க இருந்திருக்காங்க, முதல் பெண் மக்களவை தலைவரா மீரா குமார் அவங்க இருந்திருக்காங்க, முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரா ராதாபாய் சுப்பாராயன் அப்படின்னு ஒருத்தவங்களும், முதல் பெண் IPS அதிகாரியா கிரண் பேடி அவங்களும், முதல் பெண் IAS அதிகாரியா அண்ணா ராஜா மல்கோத்ரா அப்படின்றவங்களும், முதல் பெண் விண்வெளி வீரரா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான கல்பனா சாவ்லா அவங்களும், முதல் பெண் கடற்படை பைலட்டா சிவாங்கி சிங் அவங்களுமே வந்து நிறைய தலைமை பகுதிகளை வகிச்சிட்டு வராங்க, பதவிகளை வகிச்சிட்டு வராங்க அப்படின்னாங்க சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அக்கால் மடத்துல இருந்து தமிழரசி அவங்க வந்து எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தையும் சொல்லிட்டு பொன்மன செல்வன் அந்த ஒரு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலையுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து பரமக்குடியில இருந்து ஷீலா அவங்க எல்லாருக்குமே காலை வணக்கத்தையும் இந்த திங்கக்கிழமைக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு குணா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல்களையுமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கு 709-443-9999. அடுத்ததான் 2 பாடல்களுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.
6: கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
7: சபாஷ்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர்பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான்

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுல நடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 9:43 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாசினி. நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் நிவாசினி, எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
1: இன்னைக்கு யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்க்கா வேணும்?
2: இன்னைக்கு என் மூத்த மருமகள் சந்தியாவுக்கு பிறந்த நாள்.
1: ஓகே,
2: சந்தியா அவர்கள்,
1: நீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கக்கா.
2: சந்தியா அவர்கள், நீண்ட ஆயுளோடும் நலமோடும் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமோடும் வாழ எனது மாமியாரின் நல்வாழ்த்துகள். அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே நல்லா சிறப்பா இருக்கணும்.
1: ஓகேக்கா, என்ன பாடல்க்கா வேணும்?
2: எனக்கு படம் வந்து அன்னை அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார், அந்த பாட்டு
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றிப்பா.
1: அரூர்ல இருந்து வசந்தி அக்கா தான், அவங்களுடைய மகள் சந்தியா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு நேயர்மே வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: கடவுசி எப்போ 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்தை தெரிவிக்க வந்த அன்பு சகோதரர் தங்கத்துக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மனநாள் காணும் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று தூத்துக்குடியில் வசிக்கும் எனது சகோதரர் இலிகோ, அவர்களது மனைவி சுதா, இவர்களுக்கு இன்னைக்கு 29வது கல்யாண நாள். இவரை கேட்டுக்கொண்டிருக்கும் எப்பம் சகோதரர்களும் சொந்த பந்தங்களும் அனைவரும் அவளை மனதார வாழ்த்துபடி வாழ்த்துகிறோம். படம் நினைத்தே முடிப்போம் பாடல், பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து, இந்த பாடலை போட முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: தங்கச்சி மரத்திலிருந்து ஜோன் மார்டின் அண்ணாவுடைய சகோதரர் இனிக்கோ, அதுக்கப்புறம் சுதா, இவங்களுக்கு வந்து ஒரு 29வது திருமண நாள் வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாகவும் கடல் ஓசை எஃப்எம் சார்பாகவும் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி சார்பாகவும் சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடலை அண்ணனுக்காக கொடுத்துடலாம். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட், யார் என்ன வாழ்த்து சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: எல்லோருக்கும் காலை அன்பான வாழ்த்துக்கள். நான் சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான். அண்ணன் முதலமைச்சரான அண்ணன் ஜோசப் இஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அதுபோல் கல்யாண மேசை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் என்னுடைய பாட்டு வந்து ரஜினிகாந்த் நடித்த படம் மோட்டுக்கால படத்துல வந்து அண்ணனுக்கு ஜெய், அந்த பாட்டு வந்து எனக்காகவும் கேட்டுக்கொண்டு நேர்ச்சியாக அனைவருக்கும் இந்த பாட்டை போடணும்.
1: சித்தார்கோட்டையிலேருந்து தௌஃபிக் ரஹ்மான் அண்ணா வந்து நேற்று பதவியேற்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளும் நம்ம கடலோசை எஃப்எம் சார்பாக ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அண்ணா வந்து முரட்டுக்காலை படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புலியிலேருந்து கௌசானா அண்ணா வந்து எல்லாருக்குமான ஒரு சூப்பரான காலை வணக்கத்தையும் சொல்லிட்டு அவங்களுடைய இளைய மருமகள் மரியம் மித்துனா அவங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவர் ஹாலன் ஜோசப் ரிபான் அவங்களோட சேர்த்து நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌசானால் அண்ணாலுமே வாட்ஸ்அப் வழியா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு சூப்பரான மரியம் மித்துனா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி சார்பாகவும் சொல்லிட்டு இன்னைக்கான தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. அடுத்ததான் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடர இருக்குது, அதுலயும் நான் தான் வந்து பேச போறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி சூப்பரா பாடல்களையும் கேளுங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடங்க. நேரம் நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலையிலே கொஞ்சம் உளறல் அதிகமாயிருச்சு. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் நிவாஷினி. இன்னைக்கு காலையில மட்டும் இல்ல, நேத்து காலையில இருந்து சரியான மழையாதான் இருக்குது நம்ம ஊர்ல. அப்போ

அந்த ஒரு டைமில் எல்லா கிளாஸுமே நாமளுமே போவோம். பார்த்தா 10th மார்க் ஒரு 450 மேலே மார்க் எடுத்தாலும் சரி, 250 கீழே எடுத்தாலும் இல்லை 250 மேலே எடுத்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். காரணம் என்னென்னா, நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல குரூப் வந்து 11th எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் சிலருக்கு என்னவாகும் அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் இந்த ஃபஸ்ட் குரூப் அப்படின்றது சிலருக்கு பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்ஸ் ஆனால் நல்ல மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே அதில் நம்மளை கொண்டு போய் போட்டுருவாங்க. இன்னைக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நானும் அப்படி தான் போனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் கம்மியான மார்க் வச்சுருந்தாலும் ஆளே இல்லை, யாராவது வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கூலில் இப்போ அப்படியுமே விட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியுமே உள்ளே போயிடுவாங்க. அப்போ தான் புரியும் இந்த மார்க்னால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு. ஆனால் எல்லாரையுமே நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஒரு டைமில் 480, 460 மேலே எடுத்தவங்க தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரியான ஒரு சில துறைகள்லையுமே இன்றைக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அது வந்து சாத்தியம் கிடையாது. அப்படியே அதில் படித்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா, ஒரு 12th அந்த ஒரு விஷயந்தான் வாழ்க்கையவே தீர்மானிக்கும் அப்படின்றத அடுத்தும் சொல்லுவாங்க. அடுத்து என்னவாக போகிற அப்படின்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது 12th மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே ரொம்ப தீவிரமாக படிப்போம். ஆனால் வந்து அது முடிஞ்சு வரும்போது தான் நமக்கும் தெரியும் அது கூட உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி காலத்தில் இந்த மருத்துவம் சார்ந்த துறைகள்லாம் அந்த மார்க் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதுவுமே கிடையாது. இன்ஜினியரிங்க்கு வேணும்னாலும் இந்த கட் ஆஃப் வந்து பொறுத்து ஒரு சிலருக்கு உதவியாக இருக்கும். இது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்ட்ஸ் பக்கம் தான் போவோம் இல்லையா. அங்கே போனால் தான் தெரியும் மார்க்கெல்லாம் ஒரு வந்து தகுதியான ஒரு விஷயம், ஒரு எலிஜிபிலிட்டியாக வச்சு வேணால் நம்ம உள்ளக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். காரணம் என்னோட அனுபவம் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுமே 12th பயோமேக்ஸ் அவங்க வந்து அந்த குரூப் எடுத்திருந்தாங்க. நமக்கே தெரியும் பயோமேக்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு, அதை படித்து முடிச்சு வர்றதுக்குல அப்பாடி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அவங்க வந்து படித்து முடிச்சு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 600 வந்து 555 எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சைட்லாம் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் பக்கமே போயிட்டாங்க, பிசிஏ வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி வந்து மார்க்கை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ். ஆனா வந்து கண்டிப்பா அது அவங்களுடைய விருப்பம் தான், நம்ம வந்து எந்த துறை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 300, 350 எடுத்தவங்களுமே ஒரே பிசிஏல தான் இருந்தாங்க. ஸோ அதுக்காக நல்ல மார்க் எடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லல. ஆனா அந்த ஒரு 12th மார்க் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையாவே தீர்மானிக்குதா? 12th நீங்க எடுத்த மார்க் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பங்கா இன்னும் வரைக்கும் இருக்குது இல்லை இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645-4764.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேரம் சரியாக 10:17 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. 12th முடிச்சதுக்கு அப்புறமா எந்த வழியில போகணும் அப்படின்னு டிசைட் பண்றதே ஒரு பெரிய குழப்பம் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரும் சொல்லிடுவாங்க, இதை வச்சுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்க போற அப்படின்றது காரணம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த 12th மார்க்ன்றது நமக்கு வேணா அந்த வாழ்க்கைக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய மார்க் எல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்லயுமே பிள்ளை நிறைய மார்க் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய காலேஜ்லயோ இல்ல வந்து பெரிய பெரிய துறைகள்லயோ நம்மள வந்து சேர்த்து விடுவாங்க. அப்படி வந்து நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குதே தவிர அதுவே வாழ்க்கை அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த ஒரு நேரத்தில் அதாவது இப்போதான் ரிசல்ட்டுமே வந்திருக்குது, 12th ரிசல்ட்டு, அடுத்து எல்லாருமே குழப்பத்தில் இருப்போம் என்ன பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இப்போ நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் முன்னாடி காலத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர், இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து எடுத்து படிங்க, இதுக்கு தான் வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் போயிட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் எடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் நமக்கு வந்து அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏஐ, டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பிசிஏன்னு எக்கச்சக்கமான துறைகள் இருக்குது, அதில் ஒன்று எடுத்து நாமளுமே பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாம் திறமை யூஸ் பண்ணி இதில் ஷைன் பண்ணுவோம் அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு எடுத்தாங்க நானும் எடுக்க போகிறேன், இல்லை அம்மா சொல்லிட்டாங்க வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் நாம தான் கஷ்டப்படணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட தம்பியுமே அப்படி போய் தான் சிஎஸ் எடுத்தான், நானும் அப்படிதான் சிஎஸ் எடுத்தேன். முடிச்சு வரும்போது தான் தெரியுது நாம மட்டும் இல்லை நம்ம கூட கோடிக்கணக்கில் படிச்சு வெளியே வர்றாங்க அப்படின்னு. அப்படி இப்போ வந்து இது வந்து காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு துறையா மாறிட்டு வருது இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட். ஸோ அதுல வந்து கொஞ்சம் யோசிச்சு நாம வந்து வேற துறைகளை எடுக்கலாமா, இல்லை இதுலயே போய் நம்ம வந்து நம்மளுடைய திறமையை நிரூபிக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இப்ப களத்துல இருந்து நேயர் அடோனா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
9: வணக்கம், என் பேர் அடனா, நான் சேர்ந்ததுனாலிருந்து பேசுறேன்.
8: இப்ப 12வது மாணவ மாணவிகளுக்கு ரிசல்ட் வந்து வெளியே இருக்கு, உங்க வீட்டுல இருக்கவங்கன்னா கேட்டீங்களா? எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க?
9: எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க, எதிர்பார்த்த விட மார்க் கூட தான் எடுத்திருக்காங்க.
8: ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரு 12வது மதிப்பெண் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
9: அது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா காலேஜுக்கு போகிற இதில் 10வது கிளாஸ் மதிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, 12வது கிளாஸில் உள்ள மார்க்கை தான் கேட்குறாங்க. அதனால அது ரொம்ப முக்கியம் தான் 12வது கிளாஸ்.
8: அது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லுங்கள், ஒரு 12th மார்க் அப்படிங்கிறது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்?
9: 12th மார்க் கம்மியாக எடுத்துட்டா காலேஜ் அவ்வளோ தூரம் கிடைக்காது, நம்ம எதிர்பார்க்குற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்காது. திருப்பி கூட கொஞ்சம் நிறையா மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த காலேஜும் கிடைக்கும், நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியும் சலுகையும் கிடைக்கும். மார்க் கம்மியாக எடுத்தால் சில பெற்றோர் வேண்டாம் இதுக்கு மேலே நீ படித்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காலேஜ் வேண்டாம் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்லேயும் பேசுறாங்க. சில பேர் மார்க் கூட எடுத்துச்சுன்னா நம்பி படிக்க வெளியூர் போய் படிமா, நாங்க பாத்துக்கிறோம் பீஸ் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி. காலேஜே நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் காசு கட்டி படிக்க வைக்கிறேங்கிற அளவுக்கு இப்ப ஆட்கள் பண்ணிருக்காங்க.
8: இந்த 12வது மதிப்பெண் உங்களோட வாழ்க்கையில ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்துச்சா, அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துச்சா?
9: இல்ல, நாங்க ஒன்னும் காலேஜ் போலான்னு பார்த்தோம், கடைசியில காலேஜ் போகல, வீட்லயே இருந்துட்டு அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால அந்த போகல, காலேஜ் போகலாம்.
8: உங்களோட குழந்தைங்களுக்குன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லுவீங்களா? 12th வந்து முக்கியம், 12th மார்க் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைப்பீங்களா?
9: ஆமா, கண்டிப்பா. அவளை பாப்பா மாதிரி படிக்கையில அது நம்ம சொல்லிதான் புரிய வச்சுதான். சின்ன பிள்ளையே தான் போக அவளுக்கு எல்லாம் தெரியும்.
8: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு சொல்லுங்க?
9: எனக்காக பிறந்த எனக்கு அழகா.
8: நன்றி,
9: நன்றி.
7: நம்ம அடோனாக்கா வந்து சூப்பரான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையிலுமே இந்த 12th மார்க் அப்படின்றது மிக முக்கியமாக இருக்குது. நம்ம பெரிய காலேஜ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நல்ல கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு அது மூலமாக நமக்கு உள்ளக்க போகும்போது ஃபீஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் 12th மார்க் அப்படின்றது. ஆனால் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தவறான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு பாதை போட்டு கொடுத்துருது, அதுக்கான ஒரு தகுதியான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, முன்னாடிலாம் ஏதோ ஒரு டிகிரியோ இல்லை குறிப்பாக இந்த சிஎஸ் சார்ந்து படிச்சுட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணுவாங்க, அப்படியே ஸ்கில்லை வளர்த்துட்டு வேலைக்குமே போயிடுவாங்க. இப்போ என்னன்னா, என்ன தான் எம்எஸ்சியே முடிச்சுட்டு கோர்ஸ் பண்ணிட்டு குறிப்பாக இந்த ஐடி சம்மந்தமான வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சா கூட, நிறைய பேர் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு கடைசியில் முடிவெடுத்துட்டு, அது நைட் ஷிஃப்டாகவே இருந்தாலும் பரவாயில்லதான், நான் ஐடியாகவே இருந்தாலும் பரவாயில்லதான் அப்படின்னு உள்ளக்கமே போயிடுறோம். அப்போ தான் நம்மள நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கே வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் படித்தது ஒன்றா இருக்கு, வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கே அப்படின்னு. இந்த காலத்தில் என்ன தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஐடியில் நல்ல ஸ்கோப் இருந்தால் கூட, காம்படிஷனுங்கிறது பயங்கர ஹெவியான ஒன்று ஆகிருச்சு. அதுலேயும் நம்மளுடைய திறமையை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து, எப்படியோ இந்த ஐடி துறையில் ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்தாலும் லே ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய கம்பெனிகளில் கூட அந்த லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு பயமுறுத்தக்கூடியதாகவே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வேலை நிறுத்தம், திடீர்னு வந்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து நிறைய பேருக்குள்ளேயும் இருக்கும், அது வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது. இந்த மாதிரி லே ஆஃப்ங்கிற விஷயம் வரும்போது முதல்ல தூக்குறதே அந்த அதிக சம்பளத்தில் உள்ளவங்களை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ ஏதோ ஒரு குட்டி கம்பெனி வச்சுருப்போம், அவங்கள வந்து 10 பேர் வேலை பார்க்குற பட்சத்தில் 2 பேரை வேலையை விட்டு நிறுத்தணும்னா, சரியான வேலை செய்யாத நபர்களை தான் நம்ம வந்து சரி வேணாப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகளில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிக சம்பளம் உள்ளவங்களை தூக்கிட்டு அந்த இடத்துல 2 ஃப்ரெஷரை போட்டோம் அப்படின்னா, குறைஞ்ச சம்பளத்தில் அவங்கள்ட்டையுமே வேலை வாங்கிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடக்கும். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஐடி, சிஎஸ்னு சொல்லி அதில் நாமளுமே உள்ளக்க போயிடும். ஆனால் அந்த ஜாப் குறித்த ஒரு நிலையான பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறி தான் வருது. ஸோ அந்த வேலைகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லலை, ஆனால் அதிக போட்டிகள் நிறைஞ்ச துறையாக வந்து மாறிட்டு வருது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபீல்டு. அதனால நமக்கு விருப்பமான ஒரு மாதிரி காம்படிஷன் இல்லாத துறைகளில் நாம் போய் ஷைன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலமும் சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அடோனாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சிஎன்ஜி கிட்ட சிவாதான சிட்ட

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:39 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வகுப்பு மதிப்பெண் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குதா? அப்படிப்பட்ட அந்த நீங்கள் வந்து 12th மார்க் எடுத்திருப்பீங்கள, அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பங்காக இருந்துச்சு இல்லை இன்னும் வரைக்கும் இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. இந்த காலேஜ்லாம் படிக்கும்போது உதாரணமாக ஏதோ ஒரு படிப்பை எடுத்துப்போம், அதில் வந்து மொத்தத்தில் 3 கேட்டகரியில் தான் ஆட்களே இருப்போம். ஒன்று வந்து நல்லா சூப்பராக படிக்கிறவங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் படிக்காமல் லோவாக ரொம்ப லோவாக படிக்கிறவங்க, இன்னொன்று வந்து நடுநிலையாக படிக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் இந்த நல்லா சூப்பராக படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போயே நல்லா படித்து ஸ்கில்லையும் வளர்த்துட்டு ஏதோ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வருது அப்படின்னா செலக்ட் ஆகி உள்ளயுமே போயிடுவாங்க. அடுத்ததான் இந்த கடைசியாக வந்து ரொம்ப லோவாக படிப்பாங்க இல்லையா, அவங்களையுமே 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று வந்து கடைசி நேரத்தில் நாம தாண்டா படிக்கணும், இருக்கிறது ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் டக்குன்னு படித்து எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி வெளியே வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இன்னொரு ஒருத்தவங்க என்ன அப்படின்னா, படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து படிக்காமல் அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்தா தெரியும் அவங்கள்ட்ட வந்து பேக்கப்புக்காக ஒரு ஆப்ஷனுமே இருக்கும் கண்டிப்பாக. பேக்கப் அப்படின்னா அவங்க அப்பாவோட கடையாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே வச்சிருப்பாங்க. ஆனா இது ரெண்டத்திலையும் இல்லாம நடுவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஒரு காம்படிஷன் ஃபீல்டில் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறதே. நமக்கு விருப்பமே இல்லாத ஒரு துறையில நம்ம வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு உலகத்துல கூட போகும்போது அதுக்குள்ள நம்ம வந்து நிலைச்சு நிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் நிறைய பேர்னாலையுமே பார்க்கப்படுது. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஒரு 25% இருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் கேட்டகரியிலையும் ஒரு 25% இருக்காங்கன்னா, இந்த நடுநிலைமையில தான் 50% பேர் இருப்போம் கண்டிப்பா. அப்படி நமக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒரு துறையில வந்து, அதுவும் போட்டிகள் நிறைஞ்ச ஒரு துறையில மிளறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நமக்கு விருப்பமான துறையை கண்டிப்பா எடுத்துட்டு அதுல வந்து ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இப்ப நிறைய பேர் வீட்டுல இந்த AI எடுங்க, IT எடுங்க, CS எடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய விருப்பம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளக நுழையலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் போட்டிகள் குறைவாக உள்ள துறையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்கோப்புமே அதிகமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரு காலத்தில் இந்த பயாலஜி சம்மந்தமான துறைகள்லாம் எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ நிறையா பேர் BSc ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுறோம். ஏன்னா அதெல்லாம் 12th நம்ம பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்போமே, மறுபடியும் போய் இதை ஒரு டிகிரியாக எடுத்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறையா பேருமே தவிர்த்துருவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம என்ன நினைப்போம், சாதாரணமாக ஒரு டீச்சர் வேலைக்கு போகலாம், இல்லை ப்ரொஃபஸர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் அப்படி மட்டும் கிடையாது, இந்த ஒரு படிப்புகளை எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, இஸ்ரோவாக இருக்கட்டும், நாசா, இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்லையும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதியான விஷயமா இது எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி நிறைய லேபாக இருக்கட்டும், இன்னைக்கு வரக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ரீதியாக இருக்கட்டும், டீச்சிங் ரீதியாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் இதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, எம்எஸ்சி அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையுமே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இனி வர்ற காலங்களில் வந்து இப்போவே எல்லாத்துக்குமே டிகிரி அப்படின்றது ஒரு தகுதியாக கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் வருங்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்சி அப்படின்றது ஒரு மிக முக்கியமான தகுதியாக இருக்கும். அதனால அதையுமே நம்ம கையோட படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வந்து என்ன ஒரு படிப்பை சொல்றாங்க அப்படின்னா, BSc அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படிப்புமே இனி வர்ற காலங்களில் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அரசு வேலைகளுக்குள்ளே போகணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதணும், படிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் சாதாரண ஒரு டிகிரி எடுக்கிற பட்சத்தில். ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு தகுதியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இதிலருந்து நிறையா போனால் அக்ரி ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபெர்டிலைசர் கம்பெனிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறையா வேலை வாய்ப்புகள்லையுமே இந்த மாதிரியான துறைகளுக்கு சூப்பரான ஒரு ஸ்கோப்புமே இருக்குது. ஸோ வந்து நமக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் ஒரு காம்படிஷன் ஃபீல்டில் இருந்தால் கூட நம்மளால் சூப்பராக வந்து மிளிர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:49. வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 4-5 ஊர் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் கண்டிப்பா. அதுல ஒண்ணுதான் சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஒரு சில வந்து மாவட்டங்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரும். சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2,00,000 பேர் வாழக்கூடிய ஒரு ஊர்ல நம்ம வந்து எவ்வளோ பேர் போய் அங்க வந்து நிலையா நிலைச்சு நிற்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கு இப்ப தோணாதான், அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து தோணும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான் போனாங்க, போயிட்டு தான் சொன்னாங்க நாங்கள் வந்து கோர்ஸே முடிச்சிட்டோம், இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுன்றது அவ்வளோ சிரமமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலருக்கு என்னதான் படித்தாலும் நம்ம ஊருக்குள்ளேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விருப்பங்களும் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தகுந்தாப்பில் நம்ம கற்றுக்கணும். அதாவது ஒரு தேனி வளர்ப்பாக இருக்கட்டும், இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா படக்குன்னு நாமளும் போய் அதில் சேர்ந்துட்டு நம்மளுடைய விஷயங்களை நாமளுமே கற்றுக்க வேண்டியது. அது இன்னைக்கு உதவாட்டாலும் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா உதவும். அது மட்டும் கிடையாது, அந்த காலேஜ் படிக்கிற டைம்லயே நம்ம ஒரு செகண்ட் இயர் படிக்கிறோமா அதில் அந்த டைம்ல இருந்தே நம்மளுடைய ஸ்கில்லா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருமே ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஏதாவது அப்போ உட்காந்து படிச்சிருக்கலாமே, இல்ல அப்பவே இந்த ஒரு ப்ரோக்ராமிங்க கத்துருக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப நம்ம காலேஜ் சேர போறோம், காலேஜ் சேர போற பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே நம்மளுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸோ இல்லை அப்படின்னா ஒரு டைப் ரைட்டிங் கிளாஸோ இந்த மாதிரி போய்க்கலாம். ஒரு சிலருக்கு நம்ம வந்து பெரிய அஸ்பிரண்ட் ஆகணும், நம்மளும் TNPSC-க்குள்ளலாம் நுழையணும், SSC-க்குள்ளே போகணும், பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்களை இன்னுமே அதிகப்படுத்தும். அதனால் காலேஜ் போயிட்டுருக்கும் போதே சைடு பை சைடில் நம்மளுடைய ஸ்கில்லையுமே வளர்த்துக்க நாமளுமே ட்ரை பண்ணணும். இதை முடிச்சு வந்தவங்க பல பேர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் பண்ணிட்டு வராமல் தான் நம்மக்கிட்டேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இப்படியாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தை தான் நானுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து காலேஜ் சேரவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம், என்னென்ன ஸ்கில்லாம் வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வளர்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அது எப்படினாலும் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு. அடுத்ததான் ஹாய் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. மாணவர்களுடைய அந்த கற்கிற திறனையா இருக்கட்டும், இல்லை ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தையுமே எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இல்லை இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் தான். அப்படி எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கு மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல ஒரு பங்காக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, அதுதான் வாழ்க்கையவே தீர்மானிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th மதிப்பெண் அதுதான் வந்து வாழ்க்கையவே தீர்மானிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி வந்து அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 12th வகுப்போட மதிப்பெண் வந்து எப்படி ஒரு பங்காக இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ நிறையா பேரும் வந்து அதிகமாக ஸ்கோப் உள்ளது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நாமளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஐடி சிஎஸ் ஏஐ அந்த மாதிரி நம்ம போகிறோம், விருப்பப்பட்டு அதில் வந்து மிளிர்றது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். அதே விருப்பம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டா நானுமே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பின்னாடி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடும். அதுக்கு பதிலாக நமக்கு வேற என்னென்ன துறைகளில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு துறையுமே சொல்றாங்க. அதாவது இந்த ஃபுட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை குவாலிட்டி டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்களே, உணவோட தரம் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து ஆராய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பேக்கேஜ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வளர்ந்துட்டு வர்ற ஒரு துறையாகவுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, நமக்கு காலேஜ் முடித்தோன்னு தான் தெரியும் இந்த மாதிரியான நிறைய துறைகளில் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தனியாக படித்து அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிகிரியவே பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்டர்வியூ வைக்கும் போது நாமளும் டக்குன்னு போகும்போது நமக்கு ஒரு சூப்பரான எலிஜிபிலிட்டியாகவும் இது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து களத்திலிருந்து நேயர் காளீஸ்வரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: என்னோட பேரு காளீஸ்வரன், நான் பாம்பன்ல ஒரு சின்ன அரிசி கடை வச்சிருக்கேன்.
4: எத்தனை வருஷம் ஆயிருக்கும்?
3: நான் 12th முடிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு.
4: இப்ப அரிசி கடை எடுத்துருக்கேன்.
3: இப்ப நான் அரிசி கடை வச்சிருக்கேன்.
4: இப்ப நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இந்த 12th மேல ஒரு ப்ரெஷர் எப்பவுமே வந்திருக்கும். 10th கிளாஸ் ஸ்கோர், 10th கிளாஸ் முக்கியம், 10th மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு, இந்த மாதிரியான ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துச்சா?
3: கண்டிப்பா இருந்துச்சு. இப்ப வந்து நீங்க படிப்புலாம் ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் படிக்கிறாங்க கத்துக்கிறாங்க, ஆனா நாங்க படிக்கும்போது

0: கிட்டத்தட்ட நாங்க 2010 தான் 10th படிச்சோம். அதாவது இப்ப வந்து ரொம்ப ஈஸியா போன்லயே எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க படிச்சுக்கிறாங்க. ஆனா நாங்க படிக்கும் போது ஒரு கோனார் தமிழ் உரை அதை வாங்கினா மட்டும், அதுவும் ஹை கிளாஸா இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்க முடியும். ரொம்ப பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வேற ஒரு ஆள்கிட்ட வாங்கி அதை நோட்ஸ் எடுத்து தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு அப்புறம் 12th அதுக்கப்புறம் அதே மாதிரி தான், சேம் தான். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 10th 35 மார்க் எடுக்கிறன்றது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுதான் நாங்க மார்க் எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சோம்.
1: அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே இப்ப நீங்க வேலைக்குனா வந்ததுக்கு அப்புறம் வந்து அவ்வளவு முக்கியமா வந்து தெரியுதா? அது நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையை அதை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்குதா? என்ன நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா இருந்துச்சு. நாங்க படிக்கும் போது 10th படிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அடுத்து இன்னும் 2 வருஷம் கஷ்டமா நீங்க படிச்சுதான் ஆகணும், அப்பதான் நீங்க இந்த 10th படிச்சதுக்கான வேல்யூ உங்களுக்கு 12th இருக்கும் அப்படின்னு. நம்ம அந்த 12th படிக்கும் போதே நம்ம அந்த மார்க் லிஸ்ட வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது தெரியும், ஐயோ நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்கும் போது தான் தெரியும். அது காலேஜா இருக்கட்டும், இல்ல எந்த கம்பெனிஸா இருக்கட்டும், டிப்ளமோ முடிச்சுட்டு போற கம்பெனியா இருந்தா கூட அந்த மார்க்கின் அடிப்படையில தான் நாங்க எங்களை ஃபுல்லா வேலைக்கு எடுத்தாங்க.
1: இப்ப இந்த காலத்திலயுமே இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஷருங்கிறது குழந்தைகளுக்கு வந்து இருக்கு. வீட்லயும் வந்து சொல்றாங்க, நிறைய மார்க் எடு, நிறைய மார்க் எடு, இன்னும் மார்க்னா பத்தாது, அவனை பாரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த மதிப்பெண் அப்படிங்கிறதுக்கான ஒரு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்?
0: அதாவது நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல, இப்ப வந்து ரொம்பவே சிஸ்டமும் மாறிடுச்சு, கல்வித்துறை இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. என்ன பொறுத்தளவு ரொம்ப பிள்ளைகளுக்கு திணிக்காம, அதாவது மார்க்கெடு மார்க்கெடுன்னு அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்காம அவங்க போக்கில் விட்டாங்களே ஈஸியா அவங்க படிச்சு பாஸ் ஆயிருவாங்க. இருந்தாலும் மார்க் வேணும்னு நினைக்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொல்றவங்களுக்கு நீ படி படிச்சாதான் பெரிய ஆளாகலாம் இது பண்ணலாம்னு அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல எதிர்காலம் இருக்கு அவங்களுக்கு.
1: ரொம்ப அருமையாக உங்களை கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
0: எனக்கு பாடல் கல்வி சம்பந்தமாவே ஏதாவது ஒரு நல்ல பாடல் போட்டுருங்க பசங்களுக்கு.
1: நன்றி.
0: நல்லது நல்லது.
2: எதையுமே திணிக்காம அவங்க போக்கில் அவங்களுடைய விருப்பம் போல விட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்கும். அவங்களுடைய ஃபீல்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளீஸ்வரன் அண்ணாவுமே களத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் இந்த வந்து கல்வி சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 709-443-9999. கண்டிப்பாக அடுத்து ஒரு கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹோட்டலாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், டூரிசம், இதில் வந்து அதிகமான ஸ்கோப் வந்து இந்த ஒரு கோர்ஸுக்கு உண்டு. அதுலேயுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இந்த ஒரு கோர்ஸுக்கு வந்து பயங்கரமான தேவையாக ஒன்று இருக்குது. அதனால படிப்போட சேர்த்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இதை நம்ம வந்து சேர்த்தே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக நம்ம என்ன ஒரு டிகிரி வந்து படித்து முடிச்சுட்டு காலேஜ்லேருந்து வெளியே வரோம் அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், இல்ல வந்து இதை எப்படி தெளிவா கொண்டு போகணும் அப்படின்ற பல விஷயங்களை நம்மளுடைய காலேஜ் லைஃப்லயே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க. கண்டிப்பா அதுலயுமே கலந்துகிட்டு உங்களுடைய ஸ்கில்லையுமே வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்களே, நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நாமளும் கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே.கே. கணேஷ்னம்மா.
2: ஓகேண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருத்தவங்களுடைய 12th மதிப்பெண் அப்படிங்கறதான் வாழ்க்கையவே தீர்மானிக்குதா, இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன?
3: கண்டிப்பாமா, மதிப்பெண் வந்து கண்டிப்பா தேவைதான். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க மதிப்பு அதிகமா மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அது பொறுத்து கவுன்சிலிங் போய் காலேஜுக்கு வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா போய் சேரும் போது கொஞ்சம் தொகையெல்லாம் அதிகமா இருக்கும். கவுன்சிலிங் போய் வந்தோம்னா அந்த தொகை ஒரு பாதியா குறையும். அதனால வந்து மதிப்பெண் வந்து அவசியம் தேவை. ஆனா மதிப்பெண் குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக தன்னை தானே வந்து குறைச்சி மதிப்பிட்டுக் கொள்வது மாணவர்களுக்கு சரியில்லை. இந்த மதிப்பெண்ணை வச்சு நான் பாரு ஒரு காலேஜுக்கு போய் சேர்ந்து நான் இது மேலும் பட்ட படிப்பு நல்லா படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணணும். சில மாணவர்கள் எல்லாம் மாணவிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டத நேத்திருந்து நான் முந்தா நாள் இருந்து செய்தி பார்த்துட்டு எனக்கு எல்லாம் மனசு
2: உடஞ்சிட்டேன்.
3: எங்க பேரனே பாத்தீங்கன்னா கம்மியா தான் 385 மார்க்கை தான் எடுத்திருக்கிறான். ஆனா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, 385ங்கிறது ரொம்ப கம்மி.
2: கண்டிப்பா
3: அவங்க அம்மா வந்து கண்டிஷன் பண்ணாங்க. நான் போயிட்டு என்ன நீ அவனை கண்டிஷன் பண்றீங்க, அவன் பாரு காலேஜில் நீ காலேஜில் சேர்த்து விடும், சேர்த்து விட்டான் பாரு சூப்பரா அவன், அதுக்கு மேல காலேஜில் என்ன படிச்சுட்டு வரான் பாரு, நான் கௌரவமா வருவான் வேலையோட வருவான் அப்படின்லாம் ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓட்டினேன்.
2: ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து 12ஆம் வகுப்புல எடுத்த மதிப்பெண் எல்லாம் இருக்குதா இல்ல இல்லையானா?
3: நான் படிக்கலமா, நான் வந்து 5ஆம் வகுப்பு படிச்ச ஒரு சூழ்நிலை, எங்க அப்பா தவறினாரு, நான் படிக்கல.
2: ஓகே, இப்ப உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா?
3: கண்டிப்பாமா, நான் படிக்கலங்க, எங்க மனைவி கூட அவங்க பிளஸ் டூ, ஆனா நான் படிக்கலங்கிற அந்த கஷ்டம் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஒண்ணு இல்ல, ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடலாம் எனக்கு, விஜயவாடா போயிட்டு நான் திரும்பி வர்றதுக்குள்ள நான் திரும்பி வருவேனாங்கிறலாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படிப்பு இல்லாம போச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்க முதல் ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து அவங்க வந்து பிளஸ் டூமா, ரெண்டாவது பாப்பாவும் பிளஸ் டூ, மூணாவது பாப்பா வந்து அவங்க வந்து பிளஸ் டூ முடிச்சு அரசு, மூணு பேரும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க. மூணாவது பாப்பா அரசு பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான்
2: படிச்சாங்க.
3: ஆனா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலயே எங்க பாப்பா வந்து 480 மார்க் எடுத்தா மூணாவது பாப்பா. ஆமா, 12th 485 மார்க் எடுத்து அவங்க கவுன்சிலிங் போட்டு மறுபடி கவுன்சிலிங் மூலமா ஒரு தனியார் காலேஜ், நாமக்கல்ல இருக்கக்கூடிய தனியார் காலேஜ்ல இப்ப சேர்ந்து மறுபடியும் அங்க வந்து பி முடிச்சு மறுபடியும் அங்க இருந்து மறுபடியும் கவுன்சிலிங் போய் மறுபடியும் சேலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பேர் சொல்லலாங்களா?
2: சொல்லுங்கண்ணா.
3: நாமக்கல்ல பாவை காலேஜ், சேலத்துல சோனா காலேஜ், அது இருக்கிறதுல நம்பர் ஒன்னு.
2: ஓகே, இந்த மாதிரி வந்து கல்லூரி படிப்புக்கு அந்த ஒரு 12th மதிப்பெண் அப்படின்றது எவ்வளவு முக்கியமா இருந்தது?
3: கண்டிப்பா அதுதான் சொல்றேன், நமக்கு நம்ம கொஞ்சம் வசதி இல்லாதவங்க எல்லாம் காசுக்கு பணத்துக்காக தடுமாறக்குள்ள அந்த மதிப்பெண் தம்மா நம்மளை கொண்டு போய் காலேஜில் சேர்த்து விடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் போய் வரக்குள்ள அந்த தொகை குறையுதுமா, அதனால வந்து மதிப்பெண் கண்டிப்பா வேணுமா. ஆனா மதிப்பெண் குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக தற்கொலை செய்ய முயற்சி பண்ணுவது வந்து மிக மிக தவறானதுமா. அது ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்ம பண்பலைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அதனால வந்து அந்த முடிவுக்கு போக கூடாது. ஆனா மதிப்பெண்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படும் அவசியம். அது எதுக்குன்னா மதிப்பெண் தான் நம்மளை வந்து மதிப்போட கூட்டிட்டு போய் மேல விடுமா.
2: கண்டிப்பா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது எப்படி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப நன்றி அண்ணா.
3: எங்க பையனும் அவனும் அரசு பள்ளிக்கூடத்திலே பிளஸ் டூ முடிச்சு அவனும் தனியார் காலேஜ்ல போய் அவனும் டிகிரி முடிச்சாமா.
2: ஓகே, இப்ப அவங்களுக்குமே எந்த அளவுக்கு அது வந்து உதவுச்சு?
3: கண்டிப்பா, அவனுக்கு அந்த படிப்பு இருக்குங்காட்டி தான்மா இன்னைக்கு ஒரு அவனையும் வந்து ஒரு தொழில உட்கார வச்சு கௌரவமா கொண்டு வந்துட்டு
2: இருக்கிறேன்.
3: அதே மாதிரி எங்க பேத்திகள் பாத்தீங்கன்னா இப்போ 4 பேத்திகள் வந்து காலேஜ் படிக்கிறாங்க.
2: ஓகேண்ணா, ஓகே.
3: இந்த வருஷம் ஒரு பேரனை மட்டும் இந்த வருஷம் சேர்க்கறோம். அதனால வந்து மதிப்பெண் கண்டிப்பா வேணுமா. அது கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா, ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் கவனம் செலுத்தி தம்பி, ஆனா ஒண்ணு சொன்னீங்க திணிக்க
2: கூடாதுன்னு,
3: கண்டிப்பா திணிக்க கூடாதுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா திணிக்கும் போது அவனுடைய மனநிலை வந்து ஒரு அவனுக்கு அவனை அறியாம வேற மாதிரி போயிட்டு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இணையம் எல்லாம் இருக்கிறதுனால திணிக்க கூடாதுமா. திணிக்காம தம்பி நல்லா படிப்பா, நல்ல காலேஜ்ல சேர்த்து விடும்பா, மதிப்பெண் அதிகமா எடுப்பா, அப்படி அப்படி அப்படி தந்திரமா நோக்கிட்டு போகணுமா.
2: சூப்பர், நான் ரொம்ப நன்றி அண்ணா. என்ன பாடல் நான் வேணும்?
3: நான் சொல்றேன் பாடல.
2: ஓகேண்ணா.
3: நீயும் பொம்மை நானும் பொம்மை, படம் வந்து படம் பேரும் பொம்மைமா. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றிமா, நன்றிமா.
2: நம்ம கணேசன் அண்ணா வந்து மதிப்பெண் அப்படின்றது நம்மளுடைய அந்த வாழ்க்கை போகிற பாதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மைதான். இப்போ நிறையா பெண்கள் வந்து கல்லூரிகளுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மிக முக்கிய காரணமாக மார்க் தான் இருக்கும். ஏன்னா மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே என்ன படிக்க வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நிறையா பேர் வீட்லேயுமே சொல்லிடுவாங்க. ஆனால் ஒருவேளை மார்க் சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, நல்ல காலேஜில் சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லும்போதும் கண்டிப்பாக நாமளும் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதுக்கு வந்து காரணமாக இருக்கிறது நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான். ஆனால் அதுவே வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உயர்தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல, நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. ஏன்னா டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபுள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு, அதுதான் அனுஜின் துணிவு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு, நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நினைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாபு சொல்லிட்டு கிட்டக்காரு ஏதோ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு பாட்டு பாடி வயசு பொறுப்பு நடத்திட்டு இருக்கான்.
1: அப்போ இது நம்ம பொம்மை இல்லைங்க.
0: அந்த பொம்மை இவன் கைக்கு வரத்துக்கு காரணமே இல்லையே.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:28 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. இன்னைக்கான நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும், அதே சமயம் இந்த ஒரு சமயத்துல நிறைய மாணவ மாணவர்களும் குழப்பமா உள்ள ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12th அப்புறம் நம்ம என்ன எடுக்கலாம், இந்த 12th மார்க் தான் நம்மளுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது, ஸோ அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயனடையலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி 12th மார்க் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாமளுமே பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 709-443-9999. அதே மாதிரி நல்லா நம்ம காலேஜ்லலாம் சேர்ந்துட்டு சூப்பராக அந்த ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே வரோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் திறமைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஏன்னா டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னு மட்டும் கிடையாமல் நம்ம வேலைக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி ரெடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கில் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. நம்ம அடுத்து வந்து பெரிய கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெசியூம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த ரெசியூமில் போடுற அளவுக்காவது நம்மளுடைய ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று தான் கண்டிப்பாக இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி தேவையான அளவு பேசவும் எழுதவும் தெரிஞ்ச வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒரு ஃப்ரெஷரை வந்து நிறைய இடங்களில் ஏற்றுப்பாங்க. அதுக்கு முதல் விஷயமா பார்க்கறது என்ன அப்படின்னா அவங்க பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு எப்படியும் தெரியாது அப்படின்ட்டு இருந்தோம்னா அதுவே முதல்ல அந்த இதுக்கான பாயிண்ட் போச்சு. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது நமக்கு பேச தெரியுதா அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இப்போ ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, பேசலாமா?
5: சொல்லுங்கண்ணா.
6: வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சூப்பரா இருக்கேன். எப்படிண்ணா இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன். எப்படிப்பா போயிட்டு இருக்கு உங்களுடைய காலை பொழுதுகள் எல்லாம்?
5: நல்லா பாசிட்டிவா சூப்பரா போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு அதே மாதிரி சூப்பரா போக வாய்ப்பு.
6: ஆமா, ஆப்வியஸ்லி சூப்பரா தான் போச்சு அப்படின்னு சொல்லுவேன். அருமையான ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க, முதற்கன் வாழ்த்துக்கள் எடுத்து.
5: ரொம்ப நன்றி அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய இந்த 12th மார்க் தான் தீர்மானிக்குதா?
6: ஆமாப்பா, கண்டிப்பா 12th மார்க் அப்படிங்கிறது வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறது செய்யுது. அது ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மைதான். ஏன்னா இப்போ பாருங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா 12th என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற போலதான் அவங்க ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கறத பண்ண முடியுது. அப்படிங்கும்போது 12th மார்க் இட்ஸ் நெசசரி, பேசிக் தான். ஆனா 12th மார்க் மட்டும்தான் நெசசரியா அப்படின்னா கிடையாது. அதாவது ஒரு 70% ஓகே, அது கண்டிப்பா வேணும். 30% அது இல்ல மார்க்ஸ் அப்படின்னா கவலை பண்ணக்கூடாது. அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி நகர்த்தி போகிறது, வாங்கினா மார்க்ஸ் ஏற்றா போல என்ன படிப்பு எல்லாம் எடுத்து படிக்கிறது அப்படிங்கறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும்.
5: ஓகே, நீங்களுமே சொல்லிட்டீங்க, அதுல ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னுமே ஏன் வந்து அப்பன்னா 12th மார்க் வந்து நல்லா படிங்க நல்லா படிங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் குடுக்கறாங்க இன்னுமே?
6: உண்மை, அது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு காரணம் தங்களோட பசங்க சூப்பரா நல்ல டாப் காலேஜஸ்ல ஒர்க் கிடைக்கும், டாப் காலேஜஸ்ல இடம் கிடைக்கும் படிக்க. நல்ல டாப் காலேஜஸ்ல இடம் கிடைச்சது படிக்கலாம், ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒர்க் ரிலேட்டடா அவங்க சாதிக்கணும், அந்த ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் மாணவர்கள் மேல அதிக அளவிலான அந்த ப்ரெஷர் அப்படிங்கறத போடுறாங்கப்பா. பட் அவங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கணும், எந்த ப்ரையாரிட்டிஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு. படி படி படின்னு பெற்றோர்கள் அதையே சொல்லும்போது ஒரு அவசியமா இருக்கும். கண்டிப்பா 12th மார்க் முக்கியம் தான். தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய பேர் வந்து மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டாவையும் தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணி அவங்களுக்கு பிடித்த மார்க் அப்படிங்கறது வாங்கலங்கிறதுனாலும் படிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து அடிஷ்னலா பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பர்டன் தானே பசங்க. அப்போ இந்த புரிந்துணர்வோட இருக்கணும் இல்லையா?
5: கண்டிப்பா. நான் இப்ப உங்களுடைய வாழ்க்கையில டுவெல்த் மதிப்பெண் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு?
6: ஆப்வியஸ்லி நான் வந்து அண்டர் கிராஜுவேட் பிசிஏ அப்படிங்கிறது தான் எடுத்து படிச்சேன். என்னுடைய டுவெல்த் மார்க் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு, ஒரு இட் மே அது வந்து ஒரு மேஜர் ரோல் அப்படிங்கறத பிளே பண்ணுச்சு. வேலூர்லயே தான் நான் படிச்சேன். அந்த அதன் பிறகு ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கறதையும் நான் செஞ்சேன். கண்டிப்பா மாணவர்களுக்கு அந்த ஒரு மதிப்பெண் அப்படிங்கறதையும் தாண்டி தனித்திறன் அப்படிங்கறத என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் இப்ப அசஸ் பண்ணி அதற்கு ஏற்றாற் போல கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறத கிடைக்கிறப்பா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மார்க் இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட பார்க்கக்கூடிய இதனுடைய வளர்ச்சியை நம்ம கண் கூட பாக்கிறோம். அதை பத்தின விஷயங்கள்ல விழிப்புணர்வா பண்ணும். ரெண்டாவது, எவ்வளவுதான் அதிக ஸ்கில்ஸ் இருந்தாலும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பேசும்படி கோர்வையாக ஆங்கிலம் அப்படிங்கறத கத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறதும் முக்கியம். ஸோ அவங்களுடைய இந்த பாடி லாங்குவேஜ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத மேம்படுத்துவதற்காக பல காலேஜஸ் அப்படிங்கறது முற்படுறாங்க. அதை நம்ம அவங்க கண்கூடாவே பார்த்திருக்கோம். அந்த காலேஜஸ்ல அவங்க மாணவர்களை ட்ரெயின் பண்றாங்க. அது நிச்சயம் போட்டுறதுக்குரியது அந்த மாணவர்களையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு ஊக்குவிக்கணும்ப்பா.
5: கண்டிப்பா. நான் ரொம்ப நன்றி அண்ணா சொன்னதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் எந்திரன் இந்த திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை அந்த சாங்
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நான் ரொம்ப நன்றி.
6: மேலும் சந்திரசேகர் விடை பெறுகிறேன். பாய்ப்பா.
5: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம வந்து அது நம்மளுடைய ரெசியூமில் போடுறதுக்காவது நல்ல தமிழும் சரி ஆங்கிலமும் சரி பேசவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதிக்க தெரிஞ்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வர்றோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அடுத்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் வைப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அதை விட முக்கியமானதாக இருக்கும். ஸோ இப்பெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா நிறைய ஸ்கில்லை வந்து வளர்த்துட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ஈஸியாக இந்த ஒரு நவீன காலத்தில் நாமளும் சர்வை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: Is your heart speaking to her?

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:45 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. முன்னாடிலாம் நம்ம படிச்சிருந்தாவே, அதாவது முன்னாடின்னு சொல்கிறது அப்படிங்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி, நம்ம படிச்சிருந்தாவே சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்து தான். ஆனால் அப்புறம் வந்து அறிவு பெருக்க வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கல்வியோட தரம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாச்சு. இன்றைக்கி கல்வின்றது வேலைவாய்ப்பை மையப்படுத்தி அது உருமாறிக்கிட்டு வருது. ஸோ அந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திறமை தான். திறமையை வெளிப்படுத்த வேணா ஹெல்ப் பண்ணுறது கல்வியாக இருக்கலாம், ஆனால் அறிவு எவ்வளோ டிசைட் பண்ண இருக்குது அப்படின்னு வந்து அதனால் டிசைட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நம்மளுடைய கல்வியை உருவாக்குறதுல ஆசிரியர்களுடைய பங்கு அப்படின்றது மிகப்பெரியது. அதுலேயும் இந்த பள்ளி படிப்பில் வந்து நல்ல அணுகுமுறை அப்படின்றது ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வேணும். அதனால தான் இந்த சர் சி வி ராமனாக இருக்கட்டும், நியூட்டனாக இருக்கட்டும், பில்கேட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மார்க்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் அவங்க வளர்த்துக்கிட்ட ஸ்கில்ஸ் மூலமாக தான் அவங்களுமே இன்னும் வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய திறமை தான். அந்த மாதிரியான விஷயங்களை பள்ளிகளும் சரி கல்லூரிகளும் சரி வெளியே கொண்டு வரணும். நம்மளுடைய அறிவை பெருக்கிறதுக்கு வந்து திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சிக்கல் வந்துட்டா அதை எப்படி பதறாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி நம்ம வந்து அதுக்கு தீர்வு கொண்டு வர்றது அப்படின்றத யோசிக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய திறமை தான். கண்டிப்பாக அதையுமே நம்ம இந்த காலேஜ்லாம் முடிச்சு வரும்போது கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே நிறைய நிறுவனங்களில் நிறைய மதிப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்ததாக களத்துலேருந்து நீங்கள் தினேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றின சில தகவலை பகிர்ந்துக்கிறேன்.
5: என் பேர் தினேஷ். நம்ம பாமனில் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெக்கரேஷன் ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு
4: இருக்கோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ வர படிச்சிருக்கீங்க, உங்களோட டிகிரி என்னென்ன?
5: இப்போ நான் வந்து செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேர்க்கோடில் படித்தேன், ப்ளஸ் டூவில் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணேன். இதான் படிப்பு.
4: இப்போ 12th மதிப்பெண் வந்து வெளியிட்டிருக்காங்க, நிறைய பேர் நல்ல மார்க்கை நம்ம ஒத்திகள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு 12th மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக வந்து இருக்குமா, வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா, என்ன நினைக்கிறீங்க?
5: எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு வந்து நான் ப்ளஸ் டூ முடிச்சு எனக்கு பெரிய மாற்றத்தை ஒன்று உருவாக்கலை. இந்த மதிப்பெண்ணை வச்சு தான் மனித அறிவை கணக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா நான் இப்போ என்னுடைய படித்த நபர்களும் இப்போ நானும் வந்து நான் மதிப்பெண்ணை வச்சு என்னுடைய வாழ்க்கை தரம் உயரலாம். நான் முழுக்க முழுக்க வந்து எனக்கு தனிப்பட்ட ஸ்கில்லு மதிப்பெண் ஆயிரம் மார்க் எடுத்திருக்கானா அவன் ஒரு பெரிய ஆளாயிருவான், 600 மார்க் எடுத்தால் அவன் ஒன்றுமே செய்ய முடியாது, வாழ்க்கையில் கீழே தான் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தவரை அப்படி நடக்கல. 1000 மதிப்பெண் எடுத்தவனும் கீழே போனவனு இருக்கான், 600 மதிப்பெண் எடுத்து மேலே போனவன் இருக்கான். அதனால் மதிப்பெண்ணை வச்சு நம்ம எதுவுமே சரியாக கணக்கிட முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தனிப்பட்ட ஸ்கில்லை வளர்த்துக்கணும், நம்ம எதையுமே புரிஞ்சு அதை கற்றுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். நம்ம தெரிஞ்ச விஷயங்கள்ல மேற்கொண்டு மேற்கொண்டு அதை வந்து தெரிய கூடுதலான அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் தவிர நம்ம அந்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம அதை கணக்கிடுறது சரியா படலாம்.
4: அப்புறம் எதுக்கு சின்ன வயசுல இருந்து 12th மார்க்கு தான் 12th ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்காக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, அதை பத்தி நினைக்கிறேன்.
5: எப்படின்னா இப்போ 1st படிக்கும் போது நம்ம 5th நல்ல மதிப்பெண் எடுத்துக்கா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம், வேற எதுக்கு போயிடலாம் சொல்லுவாங்க. அடுத்த 10th சொல்லுவாங்க, 10th மதிப்பெண் வந்து ஒரு முக்கியமான இது. 10th படிச்சுன்னா நம்ம ப்ளஸ் 1 வந்து நீ ஒரு நல்ல ஒரு கோர்ஸுக்கு போயிடலாம், நீ அடுத்த கட்டத்துக்கு ஆறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி அந்த மாணவ ஊக்கப்படுத்தி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக மட்டுமே அது இருக்காத தவிர அது வந்து எல்லா அது அந்த படிச்சதுனால மட்டும் எல்லா ஸ்கில்லும் உருவாயிருங்கிறது வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயம். படிக்கணும், படிப்புங்கிறது வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஏன்னா இங்கே கல்விங்கிறது சமமாக தரமாக யாருக்குமே இல்லை, ஒரு ஈக்குவலாக இல்லை. கல்வி கல்விங்கிறது ஏழைக்கு ஒன்றும் பணக்காரங்களாக இருக்குது. காசு உள்ளவன் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் பணத்தை கட்டி படிச்சிடலாம், காசு இல்லாதவன் அரசு பள்ளியிலேயோ இல்லை ரொம்ப தரமற்ற ஒரு கல்வியிலேயே படிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அப்போ யாருக்குமே சமமான தரமான கல்வியா இல்லை, அதனால் யார் ஈக்குவலாக யாருமே வளர்றதுங்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம். நம்மளா நம்முடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு நம்மளால என்ன முயற்சி பண்ணுவோம் அதை பண்ணி கல்வியில் பயின்று நம்ம நல்லுணைக்கு வர்றது நல்ல விஷயம்.
6: ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னே, இந்த புரிதலோடய உங்களோட குழந்தைகளையும் நல்லா வந்து படிக்க வைங்க. படிப்புங்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்க வந்து தெரிஞ்சுக்க வைங்க. ரொம்ப நன்றிங்க உங்களோட கருத்து.
5: நன்றி.
3: நிறைய பேரும் இந்த ஒரு சவாலை வந்து சந்திச்சிருப்போம். நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை வந்து காலேஜே போகும்போது நம்ம தமிழ் மீடியத்துலேயோ இல்லை இங்கிலீஷ் மீடியத்துலேயோ படிச்சுட்டு போகும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கூட நம்மளுடைய ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவுது. அது மட்டும் கிடையாது, அடுத்ததான் வந்து டீமோட வேலை செய்கிற ஒரு திறமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது நம்ம மட்டும் தனிச்சு நின்னோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது. டீமோட வேலை செய்யற ஒரு திறமையும் கண்டிப்பா நமக்கு வேணும். அடுத்து மிக முக்கியமா ரொம்ப ரொம்ப எல்லா நிறுவனங்களுமே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். வேலை சரியான நேரத்துல முடிக்கிற ஒரு பழக்கம் வேணும். அதே சமயம் இது வந்து மிக முக்கியமான டிசிப்ளின் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்ஏ படிக்கல இல்லை வேற ஏதோ படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, குட்டி குட்டியான டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு எம்எஸ் வேர்டு, இந்த மாதிரியான டெக்னாலஜி சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம காலேஜை விட்டு வெளியே வரோம் அப்படின்னாவே நம்மளுடைய ரெசியூமில் போடக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்கில்லும் கோர்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து இந்த காம்படிஷன் நிறைஞ்ச உலகத்தில் யாருனாலே அடிச்சுக்கவே முடியாது. அதே சமயம் இந்த 12th மார்க் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் முக்கியமாக பார்க்கப்படுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த காலேஜ் அட்மிஷனாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வேணும், கவர்மெண்ட்டோட உதவித்தொகை வேணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு சில கம்பெனிகள்லையுமே ஃப்ரெஷரை அடுத்து எடுத்துக்க வந்து 12th மார்க்கை மிக முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் நமக்கு வந்து 12th மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அதுவே வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காலேஜ் டைம் வரைக்கும் தான் 12th மார்க்னு பேசுவோம். அந்த காலேஜ் முடிச்சு வந்துட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குது, நமக்கு இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் வருதா அப்படின்னு தான் நிறைய பேரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு காலேஜை விட்டு வெளியே வரும்போதே நிறைய திறமைகளை வந்து வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனி வந்து டிகிரி இருக்கா அப்படின்னு மட்டும் பார்க்கறது கிடையாது, இந்த நபரால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு தான் நிறைய இடங்களில் பார்க்கப்படுது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு தகவலோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே நிறைவு பெறுகிறது. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களையுமே நம்ம வந்து சூப்பரான பயனுள்ள விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பின்ன நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. நம்மளாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கியோ இல்லைனா பேக்கரியில் போய் கேக் வாங்கியோ இல்லை லட்டு ஜிலேபி ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் வாங்கி குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடுவோம். ஸோ குழந்தைங்களுமே அதைத்தான் விரும்புவாங்க. ஆனால் அதெல்லாம் ஹெல்த்துக்கு சரியானதாக இருக்காதுன்னா, இப்போல்லாம் ஒரு சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிறந்தநாள் கொண்டாடுற குழந்தைங்க நான் தான் கூட படிக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கடலை மிட்டாயை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் 2022 ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட மகளுக்கும் மகனுக்கும் பிறந்தநாள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கி எதுவும் கொடுக்க வேண்டான்னு, ஆரோக்கியமானதாட்டும் புதுசாகவும் இருக்கணும்னு ஆளி விதை இருக்குல்ல, ஸோ அந்த விதையில் லட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் இருக்கிற மற்ற பசங்களும் அதை சாப்பிட்டு அவங்களுக்கு அதை பிடிச்சி போக அவங்களோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவும் அவங்களும் அதை செஞ்சு கேட்டிருக்காங்க. ஸோ அது மூலமாக தனக்குன்னு ஒரு தொழிலை தொடங்கி இப்போ லாபம் பார்த்துட்டு வர ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? சென்னையை சேர்ந்தவங்க தாங்க சிசிலி ஜெயபிரகாஷ். அறிவியல்ல மின்னணு ஊடக பிரிவுல இளங்கலை படிப்பை முடிச்ச இவங்க தனியார் தொலைக்காட்சியில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா திருமணமாகி 2 பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்களா ஆனதும் அவங்களுக்கு பிறந்தநாள் வரும்போதெல்லாம்

உப்பு, அப்புறம் பாதாம், கருப்பு கவுனி, ராகி, திணை வச்சு 15 வகையான லட்டுகளை தயாரிச்சு ஆன்லைன் மூலமாகவும் சமூக வலைதளம் மூலமாகவும் விற்பனை பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ ஆரோக்கியமான ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம்னா அதை ஆரோக்கியமான முறையில் தானே பேக் பண்ணணும். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து பண ஓலையில் செஞ்ச பெட்டிகளை வாங்கிட்டு வந்து அதில் இவங்க தயாரித்த பொருட்களை அடைச்சி விற்பனை பண்ணிட்டும் வராங்க. இந்த தின்பண்டங்கள் கூடவே ஏபிசி மால்ட் பொடி, அப்புறம் நெல்லிக்காய் பொடி, பூண்டு தொக்கு, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, சீயக்காய் பொடின்னு தயாரித்து விற்பனை பண்ணுறது மூலமாக புதுமை பெண், பெண் சிற்பி அப்படிங்கிற விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. ஸோ புதுமை பெண் சிசிலி ஜெயபிரகாஷ்க்கு நம்மளும் கடலோ சேஃபம் 90.4 சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோ சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுகாதார மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு 1 முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

விதை, அதாவது ஃபிளாக் சீடுன்னு சொல்லுவாங்களா, இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படிதானே. ஏன்னா இப்போ நம்ம மொபைலில் எடுத்து நம்ம இணையதளத்துலேயோ இல்லை சமூக ஊடகங்கள்லையோ ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த ஆளி விதை பற்றி தாங்க நிறைய வீடியோக்கள்லாமே வரும். ஸோ அதாவது இந்த விதைகளை சாப்பிட்றதாலையும் நம்ம முடிக்கு இதை நம்ம பயன்படுத்துறதுனாலையும் என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை பற்றி கேள்விப்படாத ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ஆளி விதையினால என்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆளி விதையில ஆல்பா லியோலெனிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒமேகா 3, அப்புறம் கொழுப்பு அமிலம், நார்ச்சத்து, அப்புறமா புரதம் இருக்கிறதால இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு உணவுப் பொருளை சொல்லலாங்க. இதை நம்ம சாப்பிட்றது மூலமா நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்மளோட எடை குறைகிறதுக்கும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கும் உதவுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆளி விதை வச்சு எப்படி நம்ம லட்டு செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலான்னு தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. இப்ப இருக்கிற நாட்கள்ல உடல் எடையை குறைக்கணும், முடிய ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு தான் நிறைய பேர் இதை சாப்பிட்டு இருக்காங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, ஆளி விதை 1 கப் எடுத்துக்கணும், அப்புறம் வெள்ளை எள்ளு 1 கப், வேர்க்கடலை 1/2 கப், துருண தேங்காய் 1/2 கப், ஏலக்காய் 1/4, பேரிச்சம்பழம் 1 கப். ஸோ முதல்ல நம்ம ஆளி விதைய 1 கடாயில போட்டு மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அதாவது எவ்வளவு தூரம் வறுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எள்ளெல்லாம் வறுக்கும் போது வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும்ல, அதே மாதிரி இந்த ஆளி விதைகளும் வெடிக்கும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய்னு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு, இப்போ இதில் வந்து நம்ம பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் இருக்கிற விதைகள்லாம் நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு லட்டுக்கான மாவு தயார். ஸோ இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம லட்டுக்கு பயன்படுத்தின எல்லா பொருட்கள்லையுமே தேவையான அளவு எண்ணெய் இருக்கும். இனி நம்ம அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சோம்னா நம்ம தயார் பண்ணணும்னு நினச்ச ஆளி விதை லட்டு ரெடி. ஸோ இந்த லட்டை 7 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம 10 நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஆரோக்கியமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறோம்னா கட்டாயமாக அதை ஆரோக்கியமான முறையில் தானே பேக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பண உலையில் செஞ்ச சின்ன சின்ன பெட்டிகளாக இருக்கும்ல, ஸோ அந்த பெட்டிகளை வாங்கி கூட அதுக்கு மேலே நம்ம நீட்டாக லேபிள் ஒட்டி நம்ம பக்கத்தில் இருக்கிற பேக்கரிகள்லையோ இல்லை பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கொடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். ஆர்வம் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்து இதை செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நம்ம சாப்பிடுற ஒரு பொருள் மூலமா நம்மளோட உடல்ல நிறைய ஆரோக்கியம் சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னா நம்ம அதை வேண்டாம் சொல்ல போறோம். அப்படி என்ன பொருள் பத்தி சொல்ல வரீங்க, சரியா புரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது என்ன பொருள், அந்த பொருள்னால பெண்களோட ஆரோக்கியத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சி மூலமா. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. பப்பாளி பழத்தையோ இல்ல காயோ நம்ம சாப்பிடுறதால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பப்பாளி பழத்தோட விதையிலுமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, தெரியலாட்டியும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பப்பாளி விதையில பாலிஃபினால், ஃப்ளேவனாய்டு, அப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கிறதால இந்த பப்பாளி விதைய நம்ம பொடி பண்ணி வச்சு தினமும் காலையில நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு தண்ணியில ஒரு கரண்டி பொடி போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பப்பாளி விதைய அப்படியே நம்ம வாயில போட்டு மென்னும் சாப்பிட்டுக்கலாங்க. சோ இப்படி சாப்பிடுறது மூலமா நம்மளோட உடல்ல இருக்கிற கொழுப்பை குறைக்கும், மாதவிளக்க சரி பண்ணும், நம்மளோட ஸ்கின்ன நல்லா வச்சிருக்கும், பொடுகை குறைக்கும், நோய் தொற்று வராம தடுக்கும். இதெல்லாம் பண்ணும் சரி, ஆனா அது எப்படி பண்ணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குல்ல, சரி அதையும் சொல்லிடவா. பப்பாளி விதையில இருக்கிற ஒயிலிக் கமலம் அப்புறமா மோனோசாச்சுரேட் கொழுப்பு அமிலம் வந்து நம்மளோட உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கும். சோ இதுல இருக்கிற நார்ச்சத்து நம்மளோட செரிமானத்தை சீராக்கி நம்ம உடம்புல இருக்கிற நச்சை வெளியேற்றும். இதனால நம்மளோட உடல் எடை குறையும், இரத்த அழுத்தம் சீராகி நம்மளோட ஹார்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற கரோட்டின், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹார்மோனோட உற்பத்தியை சீராக்குறதால மாதவிடாய் கோளாறு சரியாகிறது மட்டும் இல்லாம மாதவிளக்கு காலங்கள்ல ஒரு விதமான வலி வரும்ல, சோ அந்த வலியுமே இது குறைக்குங்க. பப்பாளியில இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளோட சருமத்துல ஈரப்பதத்தை அதிகரிச்சு நம்ம வயசு போன நாட்கள்ல வரும்ல அந்த கோடு, அப்புறம் சருமத்துல சுருக்கங்கள், சோ அதெல்லாம் வராம இது தடுக்கும். காய வச்ச பப்பாளி விதைகளை நம்ம பொடி பண்ணி தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நம்ம தலையில தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலைக்கு குளிக்கிறத வாரத்துல ரெண்டு தடவை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளோட முடி அடர்த்தியா வளரும், கொடுக்கு பிரச்சனையும் சரியாகும். சோ இனிமே நம்ம பப்பாளி பழம் வாங்கணும் அப்படின்னா பப்பாளி பழத்தையும் சாப்பிட்டுட்டு அதோட விதைகளையும் பொடி பண்ணி நம்ம குறிப்பிட்ட நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தா போதுங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மிஞ்சிட்டுனா நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதாங்க இந்த பப்பாளி விதைகளுமே. சோ முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருமே சாப்பிடுங்க. ஆனா கர்ப்பிணி பெண்கள், சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க, இல்ல மூட்டு வலி பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவங்க உங்களோட டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்களுமே சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பின்ன நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. நடக்காத ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்பி கற்பனை பண்ணி பேசுறவங்கள நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நம்ம சந்திச்சிருப்போங்க. சோ இப்படி கற்பனை பண்ணி பேசுறது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து சரி கிடையாதுங்க, ரொம்பவுமே தவறான செயல். சோ இத வந்து ஒரு மனநல குறைபாடு தாங்க நம்ம சொல்லணும். சோ இதத்தான் பொய்யான நினைவு திறன் சொல்லுவாங்க. அது என்னப்பா பொய்யான நினைவு திறன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பனையான ஒரு செயலை நிஜ வாழ்க்கையில உண்மையா நடந்தது மாதிரி பேசி மத்தவங்க கிட்ட இருந்து ஐயோ இப்படி நடந்துடுச்சா அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தை பெறுறதுக்காகவும், ஓ சூப்பர்ல நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வர செய்வாங்கல்ல அதுதாங்க. சரி, எதுக்காக நெய்தல் பண் நிகழ்ச்சியில இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறைபாட்டில் அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தாங்க. என்னங்க டக்குன்னு பெண்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? ஆமாங்க, ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஆண்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் வந்து பெண்களுக்கு கிடைக்கப்படுறது இல்லை. அதனாலதான் நிறைய இடங்கள்ல பெண்கள் வந்து கற்பனை கதையை அவங்களே உருவாக்கி அதை நிஜத்துல நடந்தது மாதிரியே சொல்வாங்க. சோ இது பெரும்பாலும் எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து அதிக அளவுல மன அழுத்தத்துல இருப்பாங்கல்ல அப்பதாங்க இது நடக்குது. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல பெண்கள் மட்டும்தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள நாட்கள்ல குழந்தைங்களும் பருவ வயசுல இருக்கிறவங்களும் நடுத்தர வயசுல இருக்கிறவங்களும் எல்லாருமே இந்த பொய்யான நினைவு திறனால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு மன போராட்டம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள், அதுக்கப்புறமா அன்புக்காக ஏங்குறது, குழந்தை பருவத்தில் நடந்த ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம், இல்லைனா அது சம்பந்தமாக நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வு, இப்படி பல காரணங்களால இந்த பிரச்சனை வந்து பெண்களுக்கு வருது. இப்போ கூட நம்ம வீட்டில் தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாலே நம்மளை எங்கே திட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்து நம்மளாவே ஒரு கற்பனை கதை கட்டுவோம்ல. ஸோ அதுதாங்க. சரி, அப்போ இதை சரி பண்ண வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி இல்லாமல் இருக்கும். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல தீர்வுன்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல்ல நம்மளை பத்தியே சரியா புரிஞ்சு வச்சுக்கணும். சோ தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம நம்ம கிட்ட இருக்கிற நல்ல செயல்களை மட்டும் நம்ம வளர்த்துக்க ட்ரை பண்ணணுங்க. ஒருவேளை நம்மளோட குழந்தைங்களும் இதே மாதிரி பண்றாங்க அப்படின்னா, அவங்களையும் அந்த கற்பனையிலிருந்து வெளியே கொண்டு வர நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணணும். இல்லைன்னா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் இதுக்கான முறையான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணுங்க. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்காம நம்மளே நம்மளை மாத்திக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்மளும் இந்த பொய்யான நினைவு திறன்ல இருந்து நம்ம வெளியே வரலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நம்பிடிச்ச வலையில சுத்தினருமா பிள்ளை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: என்னன்னு சொல்ல
3: யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சம் இல்லங்க நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா, காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: கெட்டிங் அட் ஜாப் அப்படிங்கறது ஒரு வேலைக்கு செல்லுதல் அப்படிங்கறது வழியாக நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைனா ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம்னா அதோட முடிஞ்சது. கற்றல் என்பது காலம் முழுக்க உங்களோடு வரக்கூடியது. நீங்கள் சாகு வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்பதன் வழியாக மட்டும்தான் மேன்மை அடைய முடியும் என்பதை இன்னைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுங்க. படிச்சு முடிச்சிட்டோம்ல, புதிய படிப்பை நீங்கள் படிக்க உள்ளே போகிறீர்கள் என்ற புரிதல் இருக்கிறவர்கள் மட்டும்தான் லைஃப்ல அடுத்த கட்டத்தில் நீங்கள் போக முடியும். நேற்றை விட இன்றைக்கு ஒரு சிறந்த நாளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம் அப்படின்னு அர்த்தம். வேலைக்கு போயிட்டோம், காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவோம், 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகும், சனிக்கிழமை சாயந்தரம் படுத்து தூங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை படம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ரெகுலர் வாழ்க்கை தான் நீங்கள் வாழ போறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் என்ற புரிதலோடு ஒரு அலுவலக சூழலுக்குள் செல்லுங்கள். கற்றல் என்பது காலம் முழுக்க வரக்கூடிய ஒன்று. ஸோ நீங்கள் எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்தில் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம், இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், அத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, செட்டில் ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. லைஃப்பில் செட்டில் ஆகிற ஒன்று கிடையவே கிடையாது, ஒரு மித்து. நம்ம இன்னொருத்தரை பார்க்குறப்ப செட்டில் ஆகிட்டான் நினப்போம், சைக்கிளில் போகிறவன் காரில் போகிறவன செட்டில் ஆகிட்டான் நினப்பான், காரில் போகிறவன் அதை விட பெரிய காரில் போகிறவன செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு நினப்பான். இப்போ என்னைய பார்த்தா நான் செட்டில் ஆகிட்ட மாதிரி உங்களுக்குலாம் தோணும்ல, அவருக்கு என்னப்பா இங்கே இருக்காரு, டிவியிலே வராரு, டிவி ஆஃப் பண்ணால் கூட வந்தாலும் தெரியிறான், செட்டில் ஆகிட்டான், நானும் செட்டில் ஆகலை நீங்களும் செட்டில் ஆகலை, நம்மளை கொண்டு ஒரு நாள் உள்ளே வச்சு புதப்பாங்கல்ல அன்னைக்கு தான் நம்ம செட்டில் ஆகும். லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்க. லைஃப்பில் எப்போ செட்டில் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற வேட்கை குறைந்துவிடும். ஒன்று. ரெண்டாவது, கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைங்க. ஓகே, ஒரு லாவிஷான லைஃப் ஸ்டைல் வேணும், நிறைய பணம் வேணும், காசு வேணும் அப்படிங்கிற பற்றி மட்டும் வாழ்க்கையை யோசிக்காதீங்க. திட்டமிடுகிற வாழ்க்கை என்பது கெரியரை மட்டும் நீங்கள் திட்டமிடக்கூடாது, வாழ்க்கையும் சேர்த்து திட்டமிடணும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பிரெயினை புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக பழக்கி கொண்டே இருங்கள். நீங்கள் காலம் முழுவதும் மாணவராக இருப்பதன் வழியாக மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த இடத்தை அடைய முடியும். மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வாழ்க்கையில் ஜெயித்தவங்களாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்க செய்தியெல்லாம், நான் ஒரு மாணவன் அப்படிதான், நான் ஒரு தமிழ் படிக்கும் மாணவன், நான் அறிவியல் படிக்கும் மாணவன் தான் எல்லாருமே நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் கற்றலை ஒரு இடத்திலும் நிறுத்தி விடாதீர்கள், காலேஜில் முடிச்சிடணும். ஏன்னா நமக்கு என்னென்னு கேட்டால் ரொம்ப சின்ன வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடும். நாங்களாம் படிக்கிறப்ப எல்கேஜி யூகேஜின்னு ஒன்று இருந்துச்சு, நீங்களும் அதுக்கு முந்திர கேட்டகிரி ப்ரீகேஜிலாம் படிச்சுட்டு வந்துருப்பீங்க இல்லையா. கிட்டத்தட்ட நர்ஸு கையிலேருந்து வாங்கி பிள்ளைய கொண்டே நேராக ஸ்கூலில் விட்டதுலேருந்து படித்ததுனால கொஞ்சம் சின்ன டயர்னஸ் இருக்கலாம், ஆனால் அந்த டயர்னஸ்க்குள்ளே போகாதீங்க. புதிது புதிதாக கற்றுக்கொள்வதற்கான உத்வேகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போய்ட்டோ, ஒரு எம்என்சிக்கு போய்ட்டோ, ஒரு ஒரு கோர் கம்பெனிக்கு போய்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய்ட்டோங்கிறதுனால வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான முதல் படி நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை இயல்பாகவே புரிந்து கொள்ளுங்கள். வேலையை வாழ்வின் ஒரு பகுதியாக பார்ப்பது, வேலையை வாழ்க்கையாக பார்ப்பது இப்படின்னு ரெண்டு இருக்கு. வேலையை ஒரு வாழ்வின் ஒரு பகுதியாக பாருங்கள். வேலையை வாழ்வின் ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்தா தான் மற்ற விஷயங்களை கான்சென்ட் பண்ண முடியும். யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் வித் மெனி திங்ஸ் இல்லையா, நாட் ஜஸ்ட் அ ஒர்க். அப்போ 4-5 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு முதல்ல குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது இருக்கப்பார். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா அடுத்தடுத்துல 1000 ரூபா காசு கூட தராங்கன்னா டப்புன்னு ஜம்ப் பண்ணுறோம். கம்பெனிகளுக்கும் எம்ப்ளாயிஸ் மேலே பெரிய விசுவாசம் இருக்கிறதில்ல, எம்ப்ளாயிஸ்க்கும் கம்பெனி மேலே பெரிய விசுவாசம் இருப்பதில்லை. ஒரு சூழலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, அந்த ஆற்றலை நீங்கள் பெறுவதற்கு, அந்த சூழலுக்குள் பழகி நீங்கள் வாழணும். இதுவரைக்கும் உங்களோட ஒத்த மனிதர்களோடு பழகி இருக்கிறீர்கள் இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இப்போ எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். நமக்கு எவெல்லாம் செட் ஆகிறோம் அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கான் இல்லையா, இல்லாட்டி கழட்டி விட்டுவோம். 10 பேர் சேர்ந்து V10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம், ஆனால் ஒருத்த மட்டும் நம்மளை பிரச்சனை பண்ணான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரியாமல் 9 பேர் ஒரு குரூப்பில் இருப்பீங்களா இல்லையா. அதில் 2 பேர் சேர்ந்து தனியாக ஒரு குரூப்பாங்க V2 அப்படின்னு, அவங்க எல்லா குரூப்லையும் இருப்பாங்க. இப்போ ஒத்த மனிதர்களோடு பழகி பழகி பழகி நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுனா, மாற்றுக்கருத்து சொல்லக்கூடிய மனிதர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வந்திருக்கிறோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டீல் வித் மெஷின்ஸ் இல்லையா, கூகுளோட பேசிகிட்டு இருக்கோம், சாட்ஜிபிடி கூட பேசிகிட்டு இருக்கோம், அலெக்ஸா கூட பேசிகிட்டு இருக்கோம், இல்லைனா யாராவது ஒருத்தன் டிவியில் வரான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம், இல்லாட்டி சாட்டில் எவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த என்ன பப்ஜி விளாட்றேன் நான் சுடுறாவனை கொள்றாவனை எவனோ எவனோட விளாட்றானே தெரியல விளையாடிட்டு இருக்கோம். அப்போ எதிர்க்கிற வேற்று கருத்து சொல்லுகிற, உன் கருத்து தவறுன்னு சொல்லுகிற, நீ செய்வது தவறுன்னு சொல்லுகிற மனிதர்களே நமக்கு பிடிக்காமல் போய்கொண்டே இருக்கு. அதனால சொந்தக்காரெல்லாம் மோசம் அப்படிங்கிற வார்த்தையே வருதுன்னா நம்மளை அவன் விமர்சிக்கிறான். சித்தப்பாக்காரன் கூப்பிட்டு கிருதாவை நீளமாக வைக்காதரா, முட்டி தெரிகிற மாதிரி டவுசர் போடாதரான்னு சொல்கிறப்ப கோவம் வருது, நீ யார் தலையிடன். அப்போ எதிர்த்து சொல்லுகிற மனிதர்கள் தவறு என்று உங்கள்கிட்ட சுட்டி காட்டக்கூடிய மனிதர்களை நீங்கள் விலக்கியே வந்திருக்கிறீர்கள். இதுக்கு முன்னால் அப்படி சூழல் இல்லை.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டு பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: 7000 plus designs. ஒரே ஃப்ளோர்ல விரிந்து கிடக்கிற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரியை தேடி தரும் கலைக்கூடம்.
2: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்புல கண் சிமிட்ட மறக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
1: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் பிகஸ்ட் சிங்கிள் ஃப்ளோர் ஷோரூம். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: கடந்த 10-15 ஆண்டுகளாக அப்படித்தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான், ரிலேஷன்ஷிப்பை நம்ம அப்படி தான் வச்சிருக்கணும். அவங்களை குற்றம் சொல்ல காலம் அப்படி மாறி இருக்கிறது. ஆனால் இனிமேல் நீங்கள் அலுவலக சூழலிலோ சமூகத்திலோ சந்திக்க போகிற மனிதர்கள் எல்லோரும் உங்களோடு ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணிருங்க, எனக்கு எதிராக அவன் பாலிடிக்ஸ் பண்றானோ, அவன் அவன் கருத்தை சொல்றான், அவன் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலங்கம்மா, நீங்க சொல்றது அவனுக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்கலன்னு ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ ஒரு அலுவலக சூழலுக்குள் பழகுவது எப்படின்னு யோசிங்க. அது ஒரு கல்லூரி சூழலை போல இருக்காது. உங்களோடு ஒத்த மனதுறைகள் எல்லாரும் ஒரே பெஞ்சில் நீங்களா ஒன்றா உட்காந்து ஒரே பஸ்ல போயிட்டு ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரே சினிமா பார்த்து நம்ம ஒன்னாவே தெரியுமா மாப்பிள அப்படின்னு இருந்தீங்களா? உங்கள் கல்லூரியுடைய காரிடார் அல்ல, ஒரு அலுவலகத்தின் காரிடார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. Because you are grown adult now, you are going to see the world with your own eyes now. இதுவரைக்கும் உங்களை யாரோ தாங்கி தாங்கி கையில பிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. உங்களை யாராவது தாங்கி தாங்கி கையில் பிடிச்சிட்டு கூட்டி போயிட்டே இருந்திருப்பாங்க. இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் தான் போகணும். ரோட்டுக்கு நடுவில் போகணுமா, ஓரமாக போகணுமா, எந்த பஸ்ஸில் ஏறணும், எங்கே இறங்கணும்னு. அப்போ நாங்கள் இஞ்சு விஷயத்துக்குள்ள டிராப்புக்குள்ளே மாட்டிக்காதீங்க. நான் அடிக்கடி இதை சொல்கிறேன் நிறைய இடங்களில், ஏன்னா இப்போ அந்த டிராப்புக்குள்ளே தான் மாட்டிக்கிறோம். மொதல் விஷயம், இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்கிது. ஒரு அலுவலக சூழலுக்கு நீங்கள் போன உடனே ஒருத்தவங்களை மறப்பான் இருக்கும். நம்ம என்னப்போ, இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்கிது, பூரா பேர் என்ன காலி பண்ணே பார்க்குறான், நண்பர்கள்லாம் துரோகம் செய்கிறாங்க, இதெல்லாம் டிராப். உங்கள் தோல்வி உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத போது உங்களுக்கு ஈகோ இடிக்கும் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு நம்மளை குறை சொல்ல மனசு வராது, நமக்கு ஈகோ இடிக்கும், அதனால் எனக்கு திறமை இல்லையா, நான் என்ன முட்டாளா அப்படின்னு நமக்கே தோணும்ல. அப்போ நமக்கு என்ன தோணும், இதை வெளியில் சொல்ல முடியாதுங்கிறப்ப நம்ம இந்த சாக்குப்போக்குகள் எடுத்துக்கோம். எனக்கு எதிராக அவன் சதி செஞ்சுட்டான், என் டீம் லீடர் சதி செஞ்சுட்டான், என் ஆஃபீஸ் என் திறமையை புரிஞ்சுக்கல, இந்த குடும்பம் என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கல, என் நண்பர்கள் என்னுடைய நேர்மையை புரிஞ்சுக்கல. இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கல. அதுக்கு ஒரு மனசு சாந்திக்காக ஓ சாந்தியுமாக நம்ம ஊரில் ஓ சாந்திக்காக சொல்கிற சாக்குப்போக்கு, அதனால் இந்த டிராப்புகளை மாட்டிக்காது. போகிற இடத்துல நீங்கள் நினைப்பது போலவே எல்லாம் இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது, ரெட் கார்பெட்லாம் இருக்காது. ரைட்டா, நீங்கள் மோதி தான் வரணும். எல்லாரும் ஒரு கதவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்ப எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு வரத்தான் பார்ப்பான், எல்லாரும் தட்ட தான் ட்ரை பண்ணுவான். இன்னைக்கு பின்னால் போய் நின்றுட்டு எல்லாரும் நவந்துக்கங்க, நான் கதவுக்குள்ளே போகணும்னா போகலாம் முடியாது, போய் தட்டத்தான் வேணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், டேக் ரிஸ்க், டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டூ மிஸ்டேக்ஸ், நத்திங் ராங். இந்த வயதில் தான் நீங்கள் தவறுகள் செய்து பிழைகள் செய்து சரியான எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கரெக்டான இடத்திற்கு வர முடியும். சேஃப் ஜோனில் கேம் ஆடணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பத்திரமா இருக்கணும், பொத்துநாப்பில் இருக்கணும், எந்த பிரச்சனைக்கும் போயிடக்கூடாது. வளர்ச்சியை நோக்கி ஒன்று நம்முடைய வற்புறுத்தும் வருத்தும் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒதுங்கி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர், செக் இட் அவுட். இப்பெல்லாம் என்னன்னா உட்காந்துட்டு நடக்கும், பெரிய சம்பளம் வேண்டும் ஆனால் வேலை பெரிதாக இருக்கக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு லீவு கொடுத்துடணும், 8 மணி நேரம் தான் அதை பத்திரமா வேலை பார்ப்பேன் அப்படிலாம் ஒரு உலகம் இப்போ இல்லவே இல்லை. அந்த சிஸ்டம்குள்ளே இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு நார்மலான லைஃப் நீங்கள் லீட் பண்ணிட்டே போகலாம். அடுத்து என்ன, அடுத்து என்ன, விச் எக்ஸிட்ஸ் யூ ஆர் நாட் வேர்ல்டு, எது எதனுக்கு எக்ஸிட், வாட்ஸ் அ பிக் திங், நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தானே உலகமே. அப்படி நினச்சதுனால தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்க செல்ஃபோனுங்கிறது வாட் நெக்ஸ்ட் ஒருத்தர் யோசிச்சு தான். ஃபோனில் எப்படிலாம் முகம் தெரியும்னு ஒரு நாள் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம், இன்றைக்கி ஃபோனில் முகம் தெரியும் இல்லையா? எல்லாமே வீடியோ காலில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப் காலில் பேசிட்டு இருக்கீங்க, அது மாதிரி 10 ப்ரொவைடர் இருக்கான், சினிமா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து வாட் நெக்ஸ்ட் நான் டெலிவிஷன் வச்சு டெலிவிஷன் மட்டும் பார்த்துருந்தோம், வாட் நெக்ஸ்ட் நான் எனக்கு பிடிச்சது நான் பார்க்க வேண்டாம் ஓடிடிக்கு போகிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே எல்லாம் வந்துருச்சு இல்லையா?
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

முத்து மலர்குழல் பாதம் அளந்திடு சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்து

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வை அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளை எல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குருலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பு தடுக்கப்படுதாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: வாட் நெக்ஸ்ட்? கார்கள் ஓட்டிட்டு இருக்கோம், ரோட்ல இருக்கு. வாட் நெக்ஸ்ட்? மனிதர் இல்லாத கார், எலக்ட்ரிக் கார். இப்படி மனிதன் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் யோசிக்க தான் இந்த சமூகம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கு ஏஐ டெக்னாலஜி உள்பட எல்லாம் அப்படிதான். இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ கோபிநாத்ல பர்மிஷன் வாங்கிட்டு ஏஐல கோபிநாத் பேசிட்டு பாரு, கோபிநாத் கைது கட்டிட்டு வீட்டில் தூங்கிட்டு பாரு. டெக்னாலஜி வில் டேக் யூ டு டிஃபரெண்ட் லெவல்ஸ் இல்லையா? அப்போ அது எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும். மூன்றாவது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் கலாக்கே தெரியுது, ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் பெரிய அளவுக்கு இல்லை. இப்படி என்னென்ன அப்படி தான் யாரும் இழுத்து நிறுத்தினாங்க, அப்படி தான் நல்லா வந்தேன். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹூ யூ ஆர் நீங்கள் முதல்ல சொல்கிறதுக்கான பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போ கம்யூனிகேஷன்ங்கிறது மொழியெலாம் இல்லை, என்ன மாதிரி நீங்கள் பேசணும் அப்படிலாம் நான் சொல்லலை. அது யாராவது ஒருத்தரை போல சிறப்பாக பேசணும், சொல்ல வருகிற விஷயத்தை தெளிவாக சொல்லுவதற்கான துணிச்சல் வேண்டும். அப்போ கம்யூனிகேஷன் முதல்ல நீங்கள் பே இருக்கணும் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, எதிரால் இருக்கவனுக்கு புரிய வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். நீ புரிஞ்சுக்க மாட்டேன் போட அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், இல்லை அவன் புரியுற மாதிரி நீங்கள் சொல்லலை. கம்யூனிகேஷன் இஸ் அ கீ டுடே. பீப்புள் தோஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் த நெக்ஸ்ட் லெவல் ஆர் குட் கம்யூனிகேட்டர்ஸ். நீங்கள் டெக்னாலஜி இன்றைக்கி எல்லாரும் படிச்சிடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் படிச்சிருக்க டெக்னாலஜி இன்னொருத்த படிச்சுட்டு வந்துடும். ஆறு மாதம் கோர்ஸில் கூட எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துட முடியும். நீங்களே கூட படிக்கும்போது இன்னொரு டெக்னாலஜி படிச்சிருப்பீங்க, படித்து முடிச்சுட்டு போகிறப்ப வேறு வரும் இல்லையா? நேற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று இருந்துச்சு, இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸே ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணுறோங்கிறார். அடுத்து ஏஐ இன்டகிரேட் பண்ணுறோம், ஏஐ டேட்டா அனாலிசிஸ் என்னென்னமோலாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்துகிட்டு இருந்தாலும் மனுஷன் பார்க்குற வேலையை மனுஷன் தான் பார்க்கணுங்கிற நிலம இருக்குல்ல, அவன் தான் ஜெயிக்க முடியும். எந்த வேலையெல்லாம் ஏஐயால் செய்ய முடியாதோ அந்த வேலையெல்லாம் செய்கிறவன் தான் இனிமேல் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிடும், ஆனால் கனெக்டை உருவாக்க முடியாது, இமோஷனல் கனெக்டை உருவாக்க முடியாது. உங்களுக்கு எனக்குமான உறவு என்பது எங்கிருந்து வருகிறது? இந்த பேச்சிலிருந்து வருகிறது. நான் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன், நீங்கள் என் மீது பிரியமாக இருக்கிறீர்கள். கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதன் வழியாகத்தான் நீங்கள் நம்பிக்கையை உருவாக்க முடியும். அதன் வழியாகத்தான் உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் நம்பிக்கை உருவாக்கணும். இவன் சொன்னால் நான் கேட்கணுங்கிற எண்ணம் எப்படி வருகிறது? தட்ஸ் கால் கம்யூனிகேஷன் இல்லையா? சம்புக்கு பின்னால் தோனி நின்றுட்டு இப்படின்னு ஒன்று சொன்னால் அவன் ஒத்துக்கிறான், ஏன் பால் இந்த தடவை இங்கே போட்டால் விக்கெட்டு விழுகுன்னு அவன் சொல்கிறான். தலைவன்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்கணும். பி அ லீடர். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு பி அ லீடர், பி அ கம்யூனிகேட்டர். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகாரங்கிறது செலுத்துவதல்ல, அதிகாரம் என்பது பொறுப்பு. அடுத்த கட்டத்து நீங்கள் போறீங்க, அதிகாரத்தை பொறுப்பாக பாருங்க. அதிகாரம் என்பது அடுத்தவனை வேலை வாங்குறது கிடையாது, அடுத்தவனுக்கு உத்தரவிடு கிடையாது. நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், நீ தான் பார்க்கணுங்கிறது அதிகாரம். அதிகாரம் என்பது பொறுப்பிலிருந்து வருகிறது. தந்தைக்கு எப்படி அதிகாரம் வருகிறது? பொறுப்பிலிருந்து வருகிறது. அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறார். தனக்காக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்பன் செத்து போனாலும் அந்த பொறுப்பிலிருந்து அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. வீட்டின் மூத்த அண்ணன்களுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கிறது? அவன் அந்த பொறுப்பிலிருந்து எடுத்துக் கொள்கிறான். அதை மீறி அதை கைப்பற்றி ஒருத்தர் செஞ்சான்னா அவன் தோத்துருவான். அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உத்தரவிடுவதை நிறுத்திவிட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். தானாக உங்கள் அலுவலக சூழலிலும் சமூக சூழலிலும் உங்களுக்கு அதிகாரம் வந்து சேரும். காங்கொயர்லாம் கிடையாது, போய் எடுக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க. இல்லைன்னா ஒரு சின்ன காலத்துக்கு ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கலாம், ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலாம்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: கடவுள் ஏன் கல்லானான்,

அவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து

தொட்டில் தொடங்கி கட்டில் வரையில் இடையில் எத்தனை பருவங்கள், முதலும் ஒன்று முடிவும் ஒன்று, முதலும் ஒன்று முடிவும் ஒன்று, இடையில் எத்தனை மாற்றங்கள், இதை அறியாததனால்

0: ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்தவன் பாடு திண்டாட்டம். சரியோ தவறோ ஒரு வழி போனால் அதுதான் என்றும் முன்னேற்றம். குருவிகள் ரெண்டு கூடு ஒன்று ஒன்று கொன்று போட்டியிடும் இடம் யாருக்கென்று எவருக்கென்று போட்டியின் முடிவு காட்டிவிடும். முந்துங்கள்
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நாலா, திறமைக்கு மரியாதை இல்லைங்க, திறமைக்கு மரியாதை இல்லைங்க. தயவு செஞ்சு புலம்பிக்கிட்டே தெரியாது. இந்த உலகத்துல திறமைக்கு மரியாதை இருக்கு. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், 10 நாள் உங்களுக்கு உங்களை உலகத்துக்கு தெரியாம போகலாம், 1 வருஷம் உங்களை உலகத்துக்கு தெரியாம போகலாம். ஒரு நாள் உங்க திறமையில நீங்க மேல வந்து நிக்கிறப்ப உலகமே உங்களை பார்த்தா அண்ணா நிக்க, ஒரு நாளும் டிசப்பாயிண்ட் ஆகும். இது பொய் வார்த்தை. திறமைக்கு மரியாதை கிடையாது. ஆமாம், சில பேர் டிசப்பாயின்ட் தான் இருக்குதான். இதுவும் மறுபடியும் சாக்கு போக்கு தான். அவன் வந்து முதலாளிக்கு ஜாலரை அடித்து வந்துட்டான், ஹெச்ஆருக்கு வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால அவனுக்கு உதவி, அது ஒன்று ரெண்டு பேருக்கு கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இருக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, நைட்டு ரெக்கமெண்டேஷன் உள்ளே வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, இங்கே ரிசல்ட் வேணும்ல, அப்போ எப்படி ஜெயிக்க போகிறான், ஜெயிக்க முடியாது. அப்போ திறமைக்கு மரியாதை இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது உங்களை சோம்பேறி ஆக்கிவிடும், உங்களை நீங்களே நெஞ்சில் குத்திக்கிறதுக்கு சமம். எந்த இடத்துல போனாலும் என் திறமைக்கு என்றைக்கு மரியாதை உண்டு, நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அப்போ திறமை பத்தலை, திறமை அதிகரிச்சுக்கிறேங்கிற முடிவு தான் வரணும். திறமைக்கு மரியாதை உண்டு, அதை மறுபடி நான் சொல்றேன், திறமைக்கு மரியாதை உண்டு. டோன்ட் கெட் இன் டு த ஸ்ட்ராப். நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் வீரியமுள்ள விதை எங்க போட்டாலும் வெளியில வரதை நீங்க தடுக்கவே முடியாது. நீங்க ஏறி நிக்கலாம், மிதிக்கலாம், கொல்லலாம். உங்ககிட்ட திறமை இருந்தா நீ உடச்சுக்கிட்டு நீ வெளியில வருவே. திறமசாலி இந்த உலகம் கொண்டாடு, நம்பு. 10 பேர் தோக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எல்லாரும் தோத்துவா நீங்க நம்ப கூட. இந்த உலகத்துல திறமைக்கு மரியாதை இல்லைங்கிற வார்த்தை ரொம்பவும் உங்களை சோம்பலாக்கிவிடும். உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறதுக்கான ஏற்பாடு தான் அது. திறமைக்கு மரியாதை உண்டு. ஆனால் என்ன நினச்சிக்கிறேன், நான் திறமசாலி இந்த உலகமே வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் கிடையாது. நீங்கள் திறமசாலின்னு ஊருக்கு சொல்லணும், அதுக்கு தான் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் தட் யூ நீட் டு எக்ஸ்பிளைன் டு த பீப்புள். நீங்கள் யாராவது நீங்கள் சொல்லாமல் இந்த உலகத்துக்கு எப்படி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும்? உங்களை பற்றி இன்னொருவர் அறிமுகம் செய்யக்கூடிய காலம் வர வேண்டும் என்றால் நீங்கள் யாருந்து இந்த உலகத்திற்கு நீங்கள் முதலில் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் உங்கள் செயல்களின் வழியாக அதை சொல்லுகிற போது உங்களை பற்றி ஒருவன் சொல்லுவான், என் செயல்கள் மூலமாக நான் செஞ்சேன், என்னை பற்றி ஒரு தம்பி பேசுகிறான், அவ்வளோதான். உங்களை பற்றி ஒருத்தன் பேசணும்னா உங்கள் செயல்கள் வழியாக இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்று அந்த கம்யூனிகேஷன் சொல்லணும், ரைட்? ஸோ த 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ பீப்புள், டோன்ட் கெட் டு எனி டிராப். எந்த டிராப்லேயும் மாட்டிக்காதீங்க. உங்களை சோம்பல் செய்யக்கூடிய, உங்களை மனுஷர்களே மோசம், எதிராளியாக இருப்பான் அப்படிங்கிற அந்த டிராப்புகளை மாட்டாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, கற்றல் என்பது கடைசி வரை உங்களோடு தொடர வேண்டும், அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரக்கூடிய ரெகுலர் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தால் காலம் ஒரு நாள் மாறும், கவலைகள் தீராது. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கணுங்கிற முக்கியத்துவம் இருக்காது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் இதுவரைக்கும் ஒத்த கருத்துள்ள மனிதர்களோடு சேர்ந்து பயணித்தீர்கள். இனிமேல் நீங்கள் சந்திக்க போகிற உலகத்தில் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்புண்டு, அவர்களை சேர்ந்து புழங்குங்கள். அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் அ கீ. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தன்னுடைய வேலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிற போது கம்யூனிகேஷன்ல எவெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கானோ, யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவன் தான் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அடுத்தது அதிகாரத்தை பெறுவது. அதிகாரத்தை பெறுவது என்பது அடுத்தவர்களை வேலை வாங்குவது கிடையாது, அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குவது, பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுகிறவன் வழியாகத்தான் அதிகாரத்தை நீங்கள் பெற முடியும், ரைட்டா? முதல் 5 வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு கம்பெனிகளுக்கு போகிற பிள்ளைகளுக்காக இது வர, ரைட்டா? ஓகேயா? காட் இட்? இனிமே பின்னால்
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின்

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW-ஆ?
1: அப்படின்னா வாட்டர் ரெப்பலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அறை சமாளி. நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கூட தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறதும் முக்கியம். இத நிறைய பேரும் அது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம். ஆனா அதான் இல்ல. எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் ஏற்படுத்த காரணமான சூரியன் இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசையம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர்ற மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: லைஃபோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் தட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டேக் நவ. லைஃபோட இம்பார்ட்டன்ட் டெசிஷன் 3 இருக்கு. இதுவும் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணக்கூடியதெல்லாம் என்னுடைய மந்த்ராஸ் மாதிரி ஆயிப்போச்சு. 3 முடிவுகள் மிக முக்கியமானது வாழ்க்கையில். முதல் முக்கியமான முடிவு, பிடிச்ச புரிஞ்ச படிப்பை படிப்பது. பிடிச்ச புரிஞ்ச படிப்பை, முன்னாலாம் பிடிச்ச படிப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் நானே மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ எது பிடிச்ச படிப்புன்னு உங்களுக்கே தெரியலை. எதெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதை படிப்போம், எதுக்கெல்லாம் உடனே கூட சம்பளம் கொடுப்பாங்களோ அதை படிப்போம், எதெல்லாம் ஈஸியோ அதை படிப்போம், எது ஈஸி ஆனால் கூட சம்பளம் வருதோ அதை படிப்போம், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதை படிப்போம், எழுத்த விட்டு அங்கிள் சொன்னதுக்காக படிப்போம், இருக்கிறதுல எவனும் கேள்விப்படாத ஒரு கோர்ஸாக படிச்சுட்டு ரோட்லேயே நிற்போம். இப்படி பிடிச்ச படிப்புன்னு சொல்லி குழப்பிக்கிறதுனால பிடிச்ச புரிஞ்ச படிப்பு முதல் முக்கியமான டெசிஷன். 2 பிடித்த வேலை. 3 பிடித்த வாழ்க்கை துணை. இந்த 3 டெசிஷன் லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். இந்த 3 டெசிஷனும் லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம். லைஃப் உங்களுக்கு தேவையான டெசிஷன்ஸை கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். ஆனால் இந்த 2 டெசிஷனும் 3 டெசிஷன் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும்னா இந்த முதல் டெசிஷனை கரெக்டாக எடுக்கும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் 2 முடிவு 3 முடிவு மட்டும் சரியாக அமையணும் அப்படின்னா அந்த முதல் முடிவை நீங்கள் சரியாக எடுக்கணும். என்ன படிக்கணுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, இந்த நண்பர்களோடய சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே கோர்ஸை படிப்போம்னு சொல்லிட்டு வீணா போகிறத முதல்ல நிறுத்துங்க. நண்பர்கள் வருவார்கள் போவார்கள், நட்பு என்பது எல்லா காலத்திற்கும் நிலைத்திருக்கும். நாமளும் 6 ஒன்றாவே தெரிஞ்சோம், ஒன்றாவே ஃபுட்போர்ட் அடித்தோம், ஒன்றாவே சொன்னால் ஒரே பிள்ளையை சைட் அடித்தோன்னு உருப்படாதையோ அப்படியே பண்ணிடாது. யார் யாருக்கு என்ன வருமோ அந்த கோர்ஸை படிங்க. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களால் அவ்வளோ படிக்க முடியும். நாங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ இன்ஜினியரிங் படிக்கணும், சிவிலு மெக்கானிக்கலு, அப்புறம் இந்த ட்ரிபிள் ஏ ஓஹோமா அதேப்பா புதிய கோர்ஸ் அப்படிமா, அப்புறமா கொஞ்சம் அக்ரி இருக்கும், டாக்டருக்கு படிக்கலாம், இல்லைன்னா ஆடிட்டருக்கு படிக்கலாம், அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பிஎல் இருக்கக்கூடிய ரெகுலரு தமிழ் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ பார்த்தோம்னா பர்டிகுலராக 7-11 இருக்க ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அவ்வளோ தூரம் இன்டீட்டெயில் பண்ணிட்டாங்க. அப்போ தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் அதுதான் சிக்கலாகவும் இருப்பதாக தோன்றுகிறது. அதிகமான வாய்ப்புகள் இருக்கப்போ கடைசியில் ஹோட்டலில் போயிட்டு மெனுவெல்லாம் பார்த்துட்டு 40 அது திரும்பமா இதை தீமான முடிவு மட்டும் கடைசியில் மசால் தோசை சாப்பிடுவோன்ட்டு ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் படிப்பை சூஸ் பண்ணுறது நடந்துட்டு.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண்பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேடு மதுக்கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்கு.

மாதுக்கெண்ணம் மலர் மஞ்சள் நமக்காக அம்மம்மா.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: படிப்பை ஃபேன்சியா பாக்குற ஸ்டைல தயவு செஞ்சு மாத்துங்க. இந்த சைக்காலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், அப்புறம் பைலட் ஆகுறேன், இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா புரிஞ்சு பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணினாலும் ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் பாக்காதீங்க. கல்லூரி நீங்க சுத்தி பார்க்கலாம், போய் லேபை பார்க்கலாம், ஃபேக்கல்ட்டியை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய கல்லூரிகள் அனுமதிக்கிறாங்க. முன்னாலாம் அப்படிலாம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க நம்மளா போய் படிக்க வேண்டியதான். முதல் நாள் போயிட்டு சொல்றப்ப தான் தெரியும் இந்த கோர்ஸ்ல எத்தனை மேஜர் இருக்கு, எத்தனை என்னன்னே தெரியாது. பட் யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் ஆர் அவைலபிள். அப்ப பி சீரியஸ் அபவுட் வென் யூ ஆர் டேக்கிங் கோர்சஸ். ஜஸ்ட் ஃபேன்சியா ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, இல்லாட்டி ஈஸியா ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஈஸியானதான் படிக்கணும். எனக்கு ஈஸிங்கிறது என்ன தெரியுமா, எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி, அவ்வளவுதான். எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி. என்னை நிறைய நண்பர்கள் நான் கேட்பாங்க, எப்படி அவ்வளோ நேரம் நிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் எங்கேயுமே நிக்கவே மாட்டேன். நானும் திருச்சியில் காலேஜில் படித்த காலகட்டத்தில் பஸ்ஸில் நின்றுட்டு போனால் ஏற மாட்டேன், முடியாதுன்றேன். டீ 15 நிமிஷம்டா, அதெல்லாம் முடியாது. உட்கார பஸ்ஸில் தான் ஏறுவேன். அங்கேயே நான் நிற்க மாட்டேன், வீட்டிலலாம் நிற்கவே மாட்டேன். எப்போதும் உட்காந்துருப்பேன், இல்லை படுத்து கிடப்பேன். அதனால் என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும், ஒரு சோம்பேறி பையன் எப்படி அங்கே நிற்கிறான். ஒரு ஷோ 6 மணி நேரம் நடக்கும், 2 ஷோ 12 மணி நேரம், ஷூட்டிங் மட்டும் 12 மணி நேரம் பண்ணணும், நடுவில் 2 மணி நேரம் அதில் ஏதாவது டிஸ்கஷன்ஸ் லொட்டு லோஸுக்கு நிற்கணும், நின்றுக்கிட்டே இருக்கணும். அவங்களும் பழகி பழகி எனக்கு ஒரு சேர் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு போயிடுச்சு. நான் பண்ணுற சோனாவே நான் நின்று பண்ணுற சோமாக தான் பண்ணுறேன், எனக்கு உட்காந்து சோவே பண்ண தெரியல, அப்படி ஆகிப்போச்சு. இப்படி இவன் நிற்கிறான், இப்படி இவன் பேசுகிறான், இவன் அவ்வளோ சோம்பேறியாச்சு அப்படின்னு என் நண்பர்கள் என் வீட்டிலலாம் பேசுவாங்க. வீட்டிலலாம் போனால் எல்லா சுவிச்சும் ஆன் பண்ணுவோம், எல்லா சுவிச்சும் ஆஃப் பண்ணுவேன், எந்த சுவிச்சு லைட்டு சுவிச்சு, எந்த சுவிச்சு ஃபேன் சுவிச்சு, எதுக்கு தேவையில்லாம மூளை எப்படி கசகிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் எனக்கு அது ஈஸி. ஏன்னா அது எனக்கு பிடிச்சது, மக்கள்கிட்ட பேசுறதுங்கிறது எனக்கு பிடிச்சது, கேள்வி என்பது எனக்கு பிடிச்சது, நான் பிடிச்சது செய்வேன். அதனால தான் எங்கள் மாமலாம் அதான் கேட்கும், ஏன்டா அவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறேன், 10 நிமிஷம் அந்த மேலே இருக்க இதை எடுனா ஏன்டா எடுக்க மாட்டேன், அதெல்லாம் நான் செய்ய முடியாது, ஒரு வேலை பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு பிடித்ததை செய்கிற போது அது ஈஸி. நீங்கள் ஈஸின்னு ஒன்று கிடையவே கிடையாது, எனக்கு ஈஸியாக இருக்காது, உங்களுக்கு கஷ்டம் சரியா. என்னை இப்போ திடீர்னு கூட்டியாந்து, தம்பி நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் படிங்க, நான் கும்பிட்டுட்டு போயிடுவேன், எனக்கு தெரியாது, எனக்கு 16 வாய்ப்பாடு தெரியாது சரியா. அப்போ எனக்கு எது ஈஸிங்கிறது தான் நான் தான் தீர்மானிக்கணும். ஸோ முதல்ல உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னா, உங்களுக்கு எது வருதோ அதான் ஈஸி. எது வரும், எது உங்களுக்கு இயல்பாகவே மனதுக்குள்ளே பிடித்திருக்கிறதோ அது வரும். தட் இஸ் கால் நேச்சுரல் ஃபிட்னஸ். நேச்சுரல் ஃபிட்னஸ்னா என்ன, இயல்பாகவே உங்களுக்கு எது வருகிறதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். அதுவே தெரியாமல் தான் நம்மளாம் 12th class கிராஸ் பண்ணி வந்துடும். கோ அண்ட் செக் தட் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். நீங்கள் சயின்ஸ் பர்சனா, ஆர்ட்ஸ் பர்சனா, ஹியூமானிட்டிக்ஸ் பர்சனா, லிட்ரேச்சர் பர்சனா, எப்படிப்பட்ட மனிதர் நீங்கள், உங்களுடைய என்ன ஓட்டம் எதை நோக்கியதாக இருக்குன்னு பாருங்கள். அதுதான் உங்களை உந்தித்தள்ளும். ஏன் நான் சொல்கிறேன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னால், படிப்பு என்பது உங்களோட காலம் முழுக்க வர வேண்டியது இல்லையா. படித்து முடிக்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு பேச்சு அவ்வளோதான். படித்து முடிக்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ காலம் முழுக்க உங்களோட வரக்கூடிய படிப்பு உங்களை உந்தி தள்ளணும், உங்களை ஃபோர்ஸ் பண்ணணும், புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கண்டுபிடிப்பு ஆசையாக இருக்கும், அந்த விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்த்திட்டே போகணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செய்கிற போது உங்களை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை நான் வேலைக்காக படிக்கிற மாதிரி ஆகும், வேலைக்காக படிச்சுட்டு வச்சுங்களேன், சம்பாத்தியத்துக்காகத்தான் அந்த படிப்பை படித்தோம்னா ஆகும். சம்பாத்தியத்திற்காக படிக்கிற படிப்பு சலிக்கும், வாழ்க்கை முழுக்க உங்களை எக்ஸைட் பண்ணுற படிப்பு தான் உங்களை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஒரு இடத்துல மங்கி போய் நின்றதுக்கான காரணம் நடந்துமா, அந்த படிப்பு உங்களை எக்ஸைட் பண்ணல, அது உங்களை உந்தி தள்ளலை. ஒரு தமிழாசிரியர் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், தேடி தேடி புத்தகங்களை படிப்பார், ஏன்னா அவர் அதை அடுத்தடுத்து என்னென்னு கேட்க வைக்கும். நீங்கள் சயின்ஸ் அப்படி தானே, அது தேடி தேடி அடுத்த இடத்துக்கு உங்களை நகர்த்தணும். ஆர்ட்ஸ் எடுங்க, சயின்ஸ் எடுங்க, என்ன கோர்ஸோ படிங்க, அதை இந்த கோர்ஸ் எடுங்கன்னு சொல்கிறதுக்கான புத்திசாலித்தனம் கிட்ட கிடையாது. ஆனால் எது உங்களுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ், இயற்கையாக உங்களுக்கும் அறிவு புத்திசாலித்தனம் விருப்பம், இந்த தேர்வுகளோடு எது பொருந்துகிறதோ அந்த படிப்பை எடுங்க. பிகாஸ் படிப்பு உங்களோட காலம் முழுக்க வரப்போது அது உங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து இதில் என்ன இருக்குது, அடுத்து இதில் என்ன இருக்குன்னு அது உங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான் போச்சு.
5: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மாலா மாலா, இதா மீன்.
2: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
1: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
2: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க, பத்திரமா இருக்காங்களா?
1: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
2: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
1: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
2: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 100000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
0: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன தர இது, பார்த்தா மட்டும் இல்ல தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால்

0: சதவிகிதம் தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: ஃப்ரிட்ஜ்ல அதிக கூலிங் இருக்கும் போது தண்ணி ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்குது. ஆனா குளிர்காலங்கள்ல வெளியே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஏன் உறைஞ்சு போயிருக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாவே திரவ பொருட்களை குளிர்விக்கும் போது அது திட பொருளா மாறிடுமா. உதாரணமா இப்ப எப்படி நெய் காய்ச்சும் போது திரவமா இருக்கு, அப்புறம் குளிர்ச்சி அடைஞ்சோன்னு உடனே மறுபடியும் உறைஞ்சு போயிருதுல, அது மாதிரிதான் தேங்காய் எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைதான் அதோட உருகு நிலையா இருக்கும். அதுக்கு கீழே, அதாவது ஒரு 16 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு போகும் போது தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருது. குளிர்காலங்கள்ல மேக்சிமம் இந்த ஒரு வெப்பநிலை இருக்கும் போதுதான் தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருதான். இத நிறைய பேரும் கெட்டு போயிருச்சுன்னு நினைப்போம், ஆனா அதை மறுபடியும் வெப்பமான இடத்துல வைக்கும் போது திரவமா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வியர்குரு இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. காரணம், வந்துச்சுன்னா தடுப்பு தடுப்பா இருக்கும், அரிக்கும், சொரிஞ்சா செவந்து போயிரும். அப்படிப்பட்ட வியர்குரு வியர்வை உடம்புல தங்குறனாலதான் ஏற்படுது. சோ வியர்வைய உடம்புல தங்க விடாதபடி முகத்தை வெறும் தண்ணியினால கழுவுறது, உடம்ப ஈரமான துணியால தொடைக்கிறது, தினமும் 2 தடவை குளிக்கிறது, வெயில போகும்போது வியர்குரு பவுடரை யூஸ் பண்றது மூலமா பராமரிக்கலாம். அப்போ வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையால தொட்டு சொரிய கூடாது, 2 வேளை தவறாம குளிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளை அப்பப்ப உணவுல எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அரிக்கிற இடங்கள்ல பவுடர் போடுறதை தாண்டி கை வைத்தியமான மிக சிறந்த நிவாரணினா அது சந்தனம் தாங்க. மஞ்சள், சந்தனம், வேப்பில மூணையும் சம அளவுல எடுத்து மை போல அரைச்சு வியர்குரு உள்ள இடத்துல தடவி 1 மணி நேரத்துக்கு பின்னாடி குளிக்கலாம். இல்ல அப்படின்னா பாசிப்பயிறு, கடலை பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கலந்த பொடிய குளிச்சு தேய்க்கலாம். இதை தவிர குப்பை மேனி கீரைய பருப்புல சேர்த்து கடைஞ்சு சாப்பிட்டு வந்தாலும் உடம்பு சூடு குறையும், வியர்குரு நெருங்காது.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே 1 நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏ கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம்,
3: ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
4: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியா ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, இப்போ வந்து எல்லாரும் கொஞ்ச நாட்களாக வந்து வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு புலம்பின காலங்கள்லாம் போய் இப்போ திரும்ப வந்து மழை அப்படிங்கிறது வந்துருச்சு. இது வந்து ஒரு கோடை மழையாகவே இருந்தாலும் அங்கங்கே வந்து ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தவிர இப்போதைக்கு மழை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் வந்து 8 சென்டிமீட்டர் மழையும் பாமனில் வந்து 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுமே சொல்கிறாங்க. இதை தவிர நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து அதிக அளவில் இருக்கு. இதனால உடல் பாதிப்புகளில் தொடங்கி கண்டிப்பாக வந்து நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து சேஃப்டியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்க கூட கேம் விளையாட போறது நாங்கள் ரெண்டு பேர் தான். இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படமும் பலகாரமும் அப்படிங்கிற ஒரு கேம் தான் வந்து விளையாட போறோம். நல்லா வெயிலுக்கு இதமாக பலகாரம் பற்றி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸோட பேர் வந்து முதல்ல சொல்ல போறீங்க, அதை வந்து படங்களோட பெயர்களில் வந்து சேர்த்து சொல்லணும். சரி, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
1: காத்து வாக்கில் 2 காதல் அப்படிங்கிற மாதிரி காத்து வாக்கில் 2 பஜ்ஜி.
0: ஓகே, இப்போ வந்து மலைக்கு ஏத்தாப்புல பஜ்ஜி அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து படங்களோட பேரில் வந்து சேர்த்து சொல்லணும். ஒரு 2 வார்த்தை படங்களோ 3 வார்த்தை படங்களோ இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச பலகாரங்களோட பேரை வந்து சேர்த்து சொல்லணும். இப்படி தான் கேம் இருக்க போகுது. இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். அப்படி இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் மழை டைம்னால வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மெசேஜ் மூலமாக உங்களோட பதில் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறது கிடைக்கும். நேத்து வந்து இதை தவிர இன்னொரு டபுள் டமாக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2 மேட்ச் நடந்துச்சு. 2 மேட்ச்லையுமே வந்து முக்கியமான போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. முக்கியமான அணிகளுக்கு இடையிலையும் நடந்துச்சு. சரி, முதல் போட்டி யாருக்கும் நடந்துச்சு.
1: அதாவது CSK vs LSG.
0: கண்டிப்பாக வந்து மத்தியானம் ஒரு மேட்ச் நடக்கும் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே 2 மேட்ச் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் முதல் போட்டி வந்து சிஎஸ்கேக்கும் எல்எஸ்ஜி அணிக்கும் தான் வந்து இடையில நடந்துச்சு. அதில் முதல்ல பேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா எல்எஸ்ஜி அணி தான். அவங்க வந்து 20 ஓவரில் 203 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க, 8 விக்கெட்டுகளை இழந்து. அடுத்ததாக விளையாண்ட சிஎஸ்கே அணி கடைசி பால் வரையும் ஒரு பரபரப்பை கொண்டு போய் கடைசியில் வின் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான பார்ட்டிசிபேஷனாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் அவங்க தான். ஏன்னா வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அப்படிங்கிறத நேற்று தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. 15 பாலில் இது வரைக்கும் ஹாஃப் செஞ்சுரி அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று விளையாண்ட ஊர்வில் பட்டேல் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாஃப் செஞ்சுரி பதிவு செஞ்சதுனால அவங்களுமே அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி விளையாண்ட சிஎஸ்கே அணி வந்து 208 ரன்களை எடுத்துச்சு, 5 விக்கெட்டுகளை இழந்து. அதுக்கப்புறம் நைட் ஒரு மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாகவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து RCBக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையில நடந்த மேட்ச். சரி, அதில் என்னாச்சு அப்படின்னு சொல்லுங்கள்.
1: டாஸ் வின் பண்ணது மும்பை தானே.
0: டாஸ் வின் பண்ணது மும்பை தான். அதுக்கப்புறம் விளையாண்டது யார்?
1: அதுக்கப்புறம் விளையாண்டது முதல்ல வந்துட்டு இந்த மும்பை தான் முதல்ல பேட்டிங் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு யாரே இறக்குனாங்க அப்படின்னா அரியூரில் இருக்குனாங்க, பிளேயர் மறந்து போயிடுச்சுக்கா.
0: ரோஹித் சர்மா தான் வந்து வழக்கம் போல் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து முக்கியமாக 166 ரன்கள் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க, 7 விக்கெட்டுகளை இழந்து. அதுக்கப்புறம் விளையாண்ட ஆர்சிபி அணியிலையுமே வந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிச்சு. அதில் குறிப்பாக 167 ரன்கள் எடுத்து 8 விக்கெட்டுகளை வந்து இழந்து ஆர்சிபி அணி திரும்பவும் வந்து ஒரு வின்னை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு போட்டியுமே வந்து ஒரு கடைசி பால் வரைய போச்சு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்லாம் வந்து இறங்கி அவங்களும் பேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்து அப்படின்னே சொல்லலாம். இப்படி போட்டிகள் எல்லாமே வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும்பொழுது அந்த பாயிண்ட் டேபிள் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. கடைசியில் எந்த 4 அணிகள் வந்து இருக்க போறாங்க அப்படிங்கிறத இனிமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கறது சொல்லியாச்சு, படமும் பலகாரமும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. படங்களோட பேர்ல உங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள், அது சூடான பலகாரமா இருக்கலாம் இல்ல வந்து நல்லா குழுகுளுன்னு சாப்பிடக்கூடிய பலகாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பெயர்களை சேர்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்துதான் நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
2: என் பேர் வீரணிங்கிற மெர்சல் மாமோ பேசுறேன்.
0: ஓகேண்ணா. ஓகே சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: பயன்படுத்தி ஒரு படம் பெயரோட நீங்க சேர்த்து சொல்லணும். சரி ஓகேண்ணா, இது ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை படங்களா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்ணா ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேசுறீங்களா?
2: சொல்லுங்கண்ணா.
0: ஆனா ஒரு பெயரை வச்சே நிறைய படங்கள் நீங்க சொல்லலாம். ஒரு பலகாரத்தோட பெயரை வச்சே
2: ஒரு பலகாரத்து பேரை வச்சு நிறைய படம் சொல்லலாமா?
0: ஆமாண்ணா.
2: பல பேர் பலகாரத்து சேர்த்துக்கலாமா?
0: இல்லண்ணா, நீங்க வந்து ஒரு பேர் சொல்லிட்டீங்க, ரோதல் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதை பயன்படுத்தியே நிறைய படங்கள் பேரு நீங்க சொல்லணும்.
2: அந்த மாதிரி. போக்கிரி ரோதல்.
0: போக்கிரி ரோதல். ஓகே.
2: நாட்டாமே ரோதல்.
0: ஓகே.
2: ரசிகன் ரோதல்.
0: அண்ணா கொஞ்சம் ரெண்டு வார்த்தை படங்களா யோசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. ஓகேண்ணா, அதுல ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துட்டு இந்த பேர் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இப்ப போக்கிரி ராஜா அப்படின்னு ஒரு படம் சொன்னீங்கல்ல, அதுல ராஜாவை எடுத்துட்டு ரோதல் அப்படின்னு போட்டு போக்கிரி ரோதல் அந்த மாதிரி
2: சொன்னோம்னா
0: என்ன பாடல் வேணும்?
2: கண்டிப்பா
0: கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம மீரான் யூசுப் அண்ணாக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து கேம் புரியலை அப்படின்னா கூட அடுத்தடுத்து நம்ம சொன்ன மிஸ்டேக் வச்சு சேஞ்ச் பண்ணி அழகாக வந்து பேர் சொல்லிட்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம்.
1: நான் ஒரு மான் வகை சார்ந்த ஒரு விலங்கு பற்றி, அதாவது ரெயின்டியர் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, சொல்ல அனுப்பிச்சிட்டுமா? இது எங்கெங்கே காணப்படும் அப்படின்னா யூரோப், ஏசியா, அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா. இதுலேயும் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று சில்லான ஒரு பிளேஸில் வாழும், இன்னொன்று நம்ம சூடான பிளேஸில் வாழும்.
0: சரி ஓகே, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா. வணக்கம்.
0: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து
3: பேசுகிறீங்கண்ணா? என் பேர் ஆனந்தன்.
0: ஓகே, உங்கள் ஊர்?
3: திருப்பத்தூர் மாவட்டம்.
0: ஓகேண்ணா.
3: காதலுக்கு ஒரு ஜிலேபி.
0: ஓகே.
3: போதுமா?
0: ரெண்டு படங்கள் தான் சொல்லிருக்கீங்க, நிறைய சொல்லுங்கண்ணா. நாங்க எதிர்பார்த்தமே.
3: நிறைய எதிர்பார்த்தீங்களா?
0: ஆ, ரெண்டுமே வந்து சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனா நீங்க போதும்னு சொல்லிட்டீங்களே.
3: ஆ, போதும்மா, வேற யாருக்குமே கொடுக்கலாம் சான்ஸ்.
0: சரி, ஓகேண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடல் போடுங்க.
0: ஆனா குழந்தைகளுக்கான நேரம்னால கொஞ்சம் புது பாடல்கள், நல்லா ஜாலியான பாடல்கள் கேக்குறீங்களா?
3: குழந்தைகளுக்கான பாடல்களா? போடுங்கம்மா, நீங்களே செலக்ட் பண்ணி போடுங்கம்மா. நாங்களும் பழைய ஆளு, புது பாடல்லாம் நிறைய தெரியாது.
0: சரி, ஓகேண்ணா, ஓகே.
3: தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. நல்லா சிறப்பா இருக்கு உங்க நிகழ்ச்சி. அந்த தம்பியை பேச விடுங்க.
0: அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப.
3: அவங்களை நிறைய பேச விடுங்க.
0: ஓகேண்ணா, ஓகே.
3: நல்லா இருக்கு, அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, அவங்க பேசுறது வந்து நல்லா இருக்கு. ரொம்ப அந்த குழந்தைத்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
1: தேங்க்யூண்ணா.
3: அவருடைய ஃபேன் நானு.
0: ஓகேண்ணா, ஓகே.
3: ரைட், ரைட், ரைட். தேங்க்யூ, நன்றி, நன்றி.
0: ஓகே, நம்ம ஆனந்தன் அண்ணா வந்து ரெண்டு பேர் வந்து சொன்னாலும் அதை வந்து நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா சொல்லணும். இந்த மாதிரி தான் கேம் விளையாடணும். இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-443-9999.
1: அதுக்கப்புறம் இந்த சில்லன் வாழக்கூடிய அந்த பிளேஸ் என்னென்னா, இந்த யூரோப், ஏஷியா, நார்த் அமெரிக்கா. அதுவே இந்த ஹார்ட்ல வாழக்கூடியதுன்னா இந்த அண்டார்டிகா இந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் இந்த பெண் அந்த ரெயின்டியரை விட அந்த ஆண் ரெயின்டியருக்கு கம்மியாக தான் அந்த கொம்புகள் வளரும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டர் க்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டர் அப்படின்னா அந்த கொம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த கொம்பு உடஞ்சி விழுந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னா அதே கொம்பு வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் ஆணுக்கு அப்படி கிடையாது. விழுந்துச்சு அப்படின்னா அது இறக்குற வரை அப்படியே ஒரு கொம்பில் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இதோடைய பவுண்ட் எவ்வளோ அப்படின்னா, இந்த சின்ன குட்டி வந்துட்டு 200 pounds இருக்கும். அதுவே முழுசாக வளர்ந்தது அப்படின்னா 800-900-900 pounds வரை இருக்கக்கூடியது. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, அந்த ரெயின் டியர் பற்றி அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, இப்போ சொல்ல போகிற உணவுக்கான ஃபேன்ஸ் அப்படிங்கிறது குறையிறதே இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நம்ம பாமன்லையாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஊர்களையாக இருக்கட்டும், பருத்திப்பால் அப்படிங்கிறத நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய சத்தான பானம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காகவே தனி கடைகள் போட்டு விற்கிற அளவுக்கு ரொம்பவே பிரபலமாயிட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது செரிமானத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயம் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்களை ஆத்துறதுக்கும் அதிக அளவு பயன்படுது. தொடர்ந்து பருத்திப்பாலை குடிச்சிட்டு வர்றதுனால உடம்புமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குமா. அதுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறதும் அதிகப்படியாக இருக்குது. அதே மாதிரி புரதச்சத்து, நல்ல கொழுப்பு சத்துக்கள், கனிம சத்துக்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பருத்திப்பால் சாப்பிட்றதுனால PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் குணமாக்க பயன்படுதான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சளி, இருமல், தொண்டை எரிச்சல் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. உடம்புக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கிறதுல இருந்து ரத்த அழுத்தமும் சீராகும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் குறைகிறது. இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த பருத்திப்பாலில் இருக்குது. அதை வந்து பொடிகளாக்கி இப்போ நிறைய இடங்களில் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாலும் வீட்டில் இயற்கையான முறைகளில் வந்து நம்மளே செஞ்சு சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான கேம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். படமும் பலகாரமும் அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. போக்கிரி படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எலும்ப ஒடிச்சு வச்சு அடுக்கலாம் பொங்கல் பொங்கல்
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதான். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
2: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். நீங்க வந்து ரேடியோ கேட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்துறீங்களா? ஓகே, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தங்கச்சாலத்துல இருந்து பேசுறேன். என் பேர் ஹம்தா ஃபாத்திமா.
0: ஓகே, சொல்லுங்க ஃபாத்திமா, நாங்க வந்து இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படினு தெரியுமா?
2: படங்கள் பேரை வச்சு கலகார பேரை வச்சு படங்கள் சொல்லணும்.
0: சரி, ஓகே, சூப்பரா பேசுறீங்க. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: சொல்ல ஆரம்பிக்கலாம். Globe Jam Sitiram.
0: Okay.
2: Globe Jam Youth.
0: Globe Jam?
2: Youth.
0: Youth. சரி, ஓகே. ஆனா நீங்க வந்து எல்லாமே படம் பெயர்களை வந்து பின்னாடி போட்டுட்டீங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லணும். சரி, பரவாயில்ல, சொன்ன வரைக்கும் சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: யூத் பாடத்துல இருந்து லவ்வர் சொல்லிட்டா.
0: சரி, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணுவாங்க.
1: அந்த ஃபீமேல்ஸ், அதாவது இந்த பெண்கள் இருக்குல்ல, இந்த பெண்கள் ரெய்ண்டியர் ஒரு டைமில் வந்துட்டு 2 குட்டி போட முடியும். அதுவே ரேராக இருந்துச்சு அப்படின்னா 3 குட்டி போட முடியும். அப்படி குட்டி போட்டதுக்கப்புறம் அதோடைய இந்த குகை அப்படின்னு ஒன்று இருக்கதானே செய்யும், அங்கே எங்கேயுமே போகாதான். அந்த குட்டிகளுடைய அந்த குகைக்குள்ளேயே இருக்குமா. அந்த ஆண் ரெய்ண்டியர் தான் அதுக்கு சாப்பாடோ இல்லை தண்ணியோ கொண்டு வந்து அந்த குட்டிகளுக்கும் அந்த அம்மா ரெய்ண்டியருக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதோடைய அந்த கிலோ எவ்வளோ தெரியுமா? அதாவது 250 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சின்ன குட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா 150 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது குளிர் அடிக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா அதோடைய முடியில் மஃபில்ஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி ஒன்று வெளியே வரும். அது அதோட முடியை சுற்றி இருக்கிறனால அது ரொம்ப வார்மாக வச்சுக்கிறோம். அதாவது அந்த பாடியை எப்பயும் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் நல்லா சூடாக வச்சுக்கனால அந்த ரெய்ண்டியர்ஸுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் இதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. அதாவது இது நல்லா வெயில் அடிக்கும்போது அதோடைய கண் ஆரஞ்சு கலர், அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் மாறிடும். அதுவே வின்டர், அதாவது குளிர் அடிக்கும்போது அதோடைய அந்த கண் நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குல்ல நம்மளுடைய அந்த ரவுண்டு, ஆனால் அதுக்கு இந்த வெயில் அடிக்கும்போது ஆரஞ்சு. அதுவே இந்த வின்டர் குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு வின்டருக்கு ரொம்ப நல்ல கலர். அதால் பனிக்குள்ளேயும் பார்க்க முடியும், ஆரஞ்சு கலர் வச்சு வெயிலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா மாறிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது செல்ல பிராணிகள் தான். அதுக்கு நடிகர்களோட பங்குமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது எங்கே போனாலும் அதுக்குன்னு ஒரு இடம், உணவு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து பராமரிக்கிறத பார்த்து குழந்தைங்களும் அதிகளவு ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. செல்ல பிராணிகள் அப்படின்னு சொன்னாலே நாய்க்குட்டிகள் தான் அதிகமாக ஞாபகம் வரும். அதுக்கு குறிப்பாக வந்து சிடிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நோயும் இப்போதைக்கு வந்து பரவிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது என்னதான் மனிதர்களுக்கு பரவாது அப்படின்னு சொன்னாலுமே அதை தவிர ரேபீஸ் அப்புறம் வந்து பாக்டீரியா தொற்றுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருக்குது. ஒரு சிலர் வந்து நாய்க்குட்டிகளோட அதிக நெருக்கமாக பழகிறது, அப்புறம் வந்து சாப்பிடும்போது அதே கைகளோட ஊட்டி விட்டுட்டு நம்மளும் வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கிறது, சேர்ந்து குளிக்கிறது, சரியான நோய் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை தவிர அதோட முடிகள் உதிர்றது, இது கூட வந்து பாக்டீரியா தொற்றுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அதனால தான் அந்த நாய்க்குட்டிகளை பராமரிக்கும் பொழுது ஒரு சில பாதுகாப்பு வழிமுறைகளையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா. அதாவது நாய்க்குட்டிகளை குளிப்பாட்டணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கையுறைகளை பயன்படுத்தி ஆகணும். அடுத்ததாக நாய்க்குட்டிகளை தொட்ட பிறகு கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவு நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறத தவிர்க்கிறதுமே நல்லது. அப்புறம் வந்து உணவு தயார் பண்ணுற இடங்களுக்கோ இல்லை வந்து உணவு இருக்கிற இடங்களுக்கோ செல்ல பிராணிகளை வந்து அனுமதிக்கக்கூடாது. முறையாக அதுக்கான தடுப்பூசிகள் போட்டு பராமரிக்கணும். ஒருவேளை வந்து புதுசாக ஏதாவது ஒரு பிஹேவியரோ நோய்களோ அந்த செல்ல பிராணிகளுக்கு வருது அப்படின்னா அது வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக வந்து அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பண்ணி ஆகணும். ஆனால் அது வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து கால்நடை மருத்துவர்களை அணுகி அதுக்கான தேவையான பராமரிப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து இப்போ வரக்கூடிய புது புது நோய்களை தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான படமும் பழகாரமும் விளையாட்டில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: பிரவீன், யார்ட்டையும் சொல்லாத.
3: ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். ஓகே,
4: சின்ன நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா. பிரவீன் பாயா சூப்பர் பிகர உஷார் பண்ணிட்டான்ப்பா.
5: பக்கத்து கிளாஸ் தான்,
4: மஜா
5: பண்ணிட்டான்ப்பா.
4: அப்படியா?
5: ஏய், என்னலே மடா,

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மாவட்டம் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன சொல்றது, இங்கேயும் வேலூர்ல நல்ல கிளைமேட்டா இருக்கு, இதமான ஒரு பொழுதாக இருக்கு. ஓரளவுக்கு சமாளிச்சுட்டோம் வெயில் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா, நான் இப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்காங்க.
3: உண்மைப்பா, உண்மை.
1: அடுத்தது
3: திருடன்
1: வடை. சரி, ஓகே. அடுத்து
3: அடுத்து
1: தாம் வடை. சரி,
3: அடுத்து ரகசிய போலீஸ் வடை.
1: ஓகே,
3: அடுத்து என்ன சொல்லலாம், துள்ளாத வடையும் துள்ளும்.
1: ஓகே, துள்ளாத வடையும் துள்ளும். ஓகே, நான்
3: அப்புறமா இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகே,
1: மனசெல்லாம் வடை. ஓகே, இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் எல்லாருக்கும் இருக்கும் நினைக்கிறேன் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. ஓகே, நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. ஓகே, நான் ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
3: Thank you so much பா, மீண்டும் நாளை சந்திப்போம். Bye.
1: ஓகே நான் ஓகே. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணாவும் அவங்க பங்குக்கு ஒரு சூப்பராக இந்த கேமை விளையாண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க இருக்கீங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கேமில் கலந்துக்கிட்டு சூப்பராக உங்களுக்கான பாடல்கள் கேட்டுட்டு போகலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதனால அவங்களோட கடைசி ஒரு சில தகவல்களை இப்போ சொல்ல போகிறாங்க.
2: இதோடைய கண்ணில் அந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ப்ளூ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு பதிலாக அல்ட்ரா ஒய்லட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த சூரியன்கிட்ட இருந்து வர அந்த ஸ்ட்ரைட்டான அந்த சூரிய ஒளியை நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய டேமேஜ் வரும். அதை தடுக்கிறதுக்காக ஓசோன் லேயர் அப்படின்னு நம்ம பூமிக்கு மேலே ஒன்று இருக்குது. அந்த அப்படி அந்த ஓசோன் லேயர் இல்லாமல் இருந்தாலும் இந்த அல்ட்ரா ஒய்லட் லேயர் இதுமாரி பட்டால் ஒன்றுமே ஆகாதான். ஏன்னா இதோடைய கண்ணை சுற்றி ஒரு கருவளையம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு லேயர் இருக்கிற மாதிரி அதுக்கு 5 layer இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஹெர்பி ஓர், அதாவது இந்த தாவரத்தை சாப்பிட்டு மட்டும் வாழக்கூடியது தானே அந்த ஹெர்பி ஓர். அதுக்கப்புறம் வேறு இதால் எத்தனை கிலோமீட்ரு பயணிக்க முடியும் அப்படின்னா 50,000 kilometers மேலே ஏதாவது பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரி, ஓகே. ரெயின்டியர் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாமல் இருந்திருப்போம் நிறைய பேர், நானும் தான். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தகவல்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சிச்சு, ஆனால் இன்றைக்கி நம்ம ஜான் கோரேப் தம்பி மூலமாக நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேறொரு தகவலோடு கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. ஃப்ரீலான்சிங் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே கிடைக்கிற நேரங்களில் திறமையை பொறுத்து வேலை பார்க்கலாம். அப்படி ஒரு வேலை தான் வந்து டிஜிட்டல் ஆர்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல வேலைகள் இருந்தாலும் இப்போ இதை வந்து பல பேர் தேர்ந்தெடுக்கிறதா பார்க்க முடியுது. அதாவது மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு எதை வேணால் பயன்படுத்தி டிராயிங், பெயிண்டிங், அப்புறம் வந்து அனிமேஷன் ஆர்ட் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் முறையில் உருவாக்க கற்றுத்தருவாங்களாம். இப்போலாம் வந்து பல பேர் இன்ஜினியரிங், மெடிக்கல் இதெல்லாம் கூட படிச்சுட்டு ஐடி அப்புறம் சிஸ்டம் சார்ந்த வேலைகளுக்கு போகிறாங்க. அதுக்கு ஆரம்ப காலத்திலே தேவையான விஷயங்களை இந்த மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கலாமா. இதோட பேசிக் பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் பென்னு, அப்புறம் வந்து ப்ரஷ் டைப்பு, டூல்ஸு இதெல்லாம் பயன்படுத்த சொல்லித்தருவாங்க. அடுத்ததாக வந்து ஒரு டிராயிங்கோ ஒரு ஆர்ட்டோ வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கலர் தியரி அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். அதை தவிர போஸ்டரோ டிசைனோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பேக்ரவுண்ட் டிராயிங் இதெல்லாம் வந்து ஒரு சில பேசிக் அனிமேஷன் பற்றியும் சொல்லித்தருவாங்க. இதுக்காகவே ஒரு சில ஆப்கள் மூலமாகவும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவும் பயிற்சிகள் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரொஃபஷனலாக டிஜிட்டல் ஆர்டிஸ்டாக மாற்றுறதுக்கான முழு பயிற்சிகள் இந்த ஒரு கோர்ஸில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ஸோட கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதமும், அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாதங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணால் வந்து படிக்கலாம், அது ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஆர்ட் டிசைனரை தவிர நிறைய டைப்பில் வந்து இதுக்கான டிசைனர் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்குது. இதை தவிர எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் அப்படிங்கிறதும் அனிமேஷன் பற்றியும் கொடுப்பாங்களாம். அடுத்ததாக இந்த படிப்பு முடித்ததுக்கப்புறம் அதுக்கான சான்றிதழ்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைக்கான நிகழ்ச்சியில் படமும் பலகாரமும் கேம் விளாண்டுட்ருக்கோம். அதில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு.
2: பை பைக்கா.
1: ஓகே, அடுத்தடுத்து நம்ம நேயர் கேட்ட பாடலும் வந்துட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் முறையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்தி எஸ்ட்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6-7 நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு நான் வந்து என்ன அப்படின்னா, கனடன் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு அனிமலை பத்தி தான் சொல்ல போறேன். அதோட தமிழ் பேர் உங்களுக்கு தெரியுமா?
0: இல்லையே. கனடன் லிங்க்ஸ் லினக்ஸா என்னது?
1: வாய்க்குள்ளேயும் ஒரு பூனையோட வகை தான், அதுவும் காட்டு பூனையோட வகை. ஆல்ரெடி நம்ம வந்து பாப் கேட் அப்படின்ற ஒரு இதை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இது ஒரு காட்டு பூனை, அதோட வகையை சார்ந்தது தான் வேற வகை. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: ஒரு காட்டு பூனையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து படமும் பலகாரமும் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதானே?
1: ஓகேக்கா, இப்போ நமக்கு சேர்ந்த ஒரு படம் பேரை நம்ம எடுத்துக்கணும், அப்புறமா நமக்கு பிடிச்ச ஒரு பலகாரத்தை பேரை எடுத்துக்கணும். அது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு காமெடியான படம் பேரை நம்ம சொல்லணும்.
0: ஆ ஓகே. ஒரு பேர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: நான் சொல்லவா? அதிரசம்.
0: அதிரசம், சரி ஓகே. அதிரசம் வச்சு ஒரு படம் பேர் சொல்லுங்க டக்குன்னு.
1: சரிக்கா, எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி பழம் பலகாரம் கேம் விளாண்டாலே ஒரு படம் தான் யாவும் வரும். அது என்னன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடிக்கவும் அந்த படம் தான்.
0: சரி ஓகே. அந்த படத்துல வந்து எப்படி அதிரசத்தை வந்து சேர்ப்பீங்க?
1: அதிரசத்துக்கு என்மேல் என்னடிக்கவும்.
0: சரி ஓகே. அடுத்ததா, நான் வந்து இப்ப வந்த ஒரு படம், தலைவன் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, தலைவன் அதிரசம் தலைமையில் அப்படின்னு நான் சொல்றேன்.
1: அப்படியா? அப்ப நான் சொல்றேன், மௌனம் பேசியதே
0: மௌனம் பேசியதே அதிரசம் பேசியதே அப்படின்னு
1: அப்படின்னு சொல்ல போனேன்.
0: சரி ஓகே. அடுத்ததா, காந்தி கண்ணாடி அப்படின்னா அதிரச கண்ணாடி.
1: எனக்கு பரத் எனும் எனும் நான் அந்த படம் இருக்குல்ல, அதிரசம் எனும் நான்.
0: சரி ஓகே. அதிரசம் எனும் நான், நான் மகான் அல்ல அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அப்ப நான் அதிரசம் அல்ல.
1: ஓகே. காந்தி கண்ணாடி,
0: காந்தி கண்ணாடி இப்பதான் நான் சொன்னேன்.
1: சாரி, நான் திரும்பி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், செக்க சிவந்த வானம்.
0: சரி ஓகே.
1: செக்க சிவந்த அதிரசம்.
0: ஓகே, செக்க சிவந்த அதிரசம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா. அடுத்து, ஹலோ நான் பேய் பேசுறேன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, ஹலோ நான் அதிரசம் பேசுறேன்.
1: ஓகேக்கா, காத்து வாக்குல ரெண்டு காதல், காத்து வாக்குல ரெண்டு அதிரசம்.
0: ஓகே, இதை நான் எதிர்பார்த்தேன். ஒரு ஓகே, சூப்பரா வந்து நம்ம கேம் விளையாண்டு இருக்கோம்.
1: ஏன் பயமா இருந்தக்கா, அவுட் ஆயிட்டீங்க?
0: இல்லையே, நான் அவுட் ஆகலையே. நான் அடுத்த பேர் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஓகே. அடுத்தது வந்து என்ன பேர் சொன்னா, நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு இருக்கு, அப்போ நாலு போலீஸும் நல்லா இருந்தா அதிரசமும்.
1: சரிக்கா ஓகேக்கா, என்னை இப்போ சொல்லாம நீங்களே சொல்லிட்டீங்க. சரிக்கா, நீங்க கண்டென்ட் சொல்ல ஆரம்பிங்க.
0: சரி, என்ன இப்போ நீங்க பயந்துட்டீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரி ஓகே, ஒத்துக்கிட்டதுனால நாங்கள் வந்து மன்னிச்சு விடுறோம். நேயர்கள் யாராவது இந்த கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா, இன்னைக்கான நிகழ்ச்சியில ஜப்பானியர்களோட ஒரு பாரம்பரியமான வாழ்வீச்சு பயிற்சியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கெண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு கலையை பத்தி ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த கார்ட்டூன்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. நீங்க வந்து அந்த கெண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கெண்டோ அப்படின்றது என்னக்கா? தெரியலக்கா. ஒரு சண்டை மாதிரி, இது மாதிரியா?
0: சண்டை மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட வாழ்வீச்சும் வந்து கலந்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஜப்பானியர்கள் வந்து இந்த மாதிரி அதிகமா தற்காப்பு கலைகளை தான் வந்து விரும்புவாங்க. அதுலயும் இந்த விளையாட்டு சாமுராய் போர் வீரர்களால சண்டை முறைகள்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்வீச்சு தான் வந்து அடிப்படை பயிற்சியாவே இருக்குமா. அதை தவிர உடல் வலிமையை அதிகமாக்குறது, ஒழுக்கம், பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்களும் வளருமா. இதுக்கு பெரும்பாலும் மூங்கிலால ஆன வாள் தான் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷினாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேருமே வந்து இருக்கு. இதை தவிர போகு அப்படின்னு சொல்லக்கூடிய கவசம், ஜப்பானியர்களோட பாரம்பரிய உடையான கெண்டோகி, இதை வந்து ஹகாமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆடைகளும் வந்து அணிவாங்கலாம். பொதுவா ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை பயிற்சியா தான் இந்த ஒரு பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியான டெக்னிக், வேகம், அப்புறம் வந்து டிசிப்ளின், இதெல்லாம் வந்து கூட அவசியமாகுது. யார் வந்து அதிக பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்களோ அந்த சண்டை பயிற்சியில அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படிங்கிறது தெரிய வரும். குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் வந்து தாக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் இருக்கு. அதாவது ஆபத்தான இடங்களான தலை, அப்புறம் வந்து கழுத்து, தொண்டை பகுதி அப்படின்னு அந்த பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்மே இருக்கு. கெண்டோக்கு வந்து அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா வாளின் வலி அப்படின்னு

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காட்டு பூனையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான படமும் பழகாரமும் கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாலியா நம்மளும் கேம் விளையாடலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, கனடா லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பூனை வகையை தான் சொல்லலான் இருந்தேன். இப்போ சொல்ல போறேன் அதோட தமிழ் பேர் என்ன.
0: அதோட தமிழ் பேர் நான் வந்து கண்டுபிடிச்சு வச்சுட்டேன், சிவிங்கி பூனை.
1: ஓ, சிவிங்கி பூனை அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சிவிங்கி பூனை வந்து வட அமெரிக்கால பனிப்பொழிவு நிறைந்த ஒரு காடுகளில் வாழும் ஒரு தனித்துவமான நடுத்தர அளவிலான காட்டு பூனை அப்படின்னு அதை சொல்றாங்க.
0: சரி, எனக்கு ஒரு டவுட், நீங்க இந்த கனடன் லிங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அது கனடால வாழுமா?
1: ஆ, கனடாவில இருந்து பறவை வந்ததுதான் எல்லா இடத்துக்கும்.
0: ஓகே ஓகே, அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கு. சரி சொல்லு.
1: ஓகேக்கா, அப்புறமா இது வந்து கனடா, அப்புறமா அலாஸ்கா, அப்புறமா வட அமெரிக்காவில் சில பகுதிகளில் உள்ள அடர்ந்த பொறியியல் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா. அடர்ந்த பொறியியல் காடுகள்னா என்ன அப்படின்னா, பொறியியலில் போரியல் போரியல் காடுகள்னா அதிகப்படியான மலைகள், அப்புறமா மரங்கள் இது எல்லாமே இருக்கும்ல, கூடவே பனி எல்லாமே இருக்கிற ஒரு வசதியான ஒரு காடை தான் போரியல் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடுகளில் தான் இது அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆழமான பழியின நடப்புறது கூட ஏற்ற மாதிரியான கால்கள் உடல்கள் இது எல்லாமே அதுக்கு அமைஞ்ச மாதிரியே இருக்குமா. உதாரணத்துக்கு நம்ம இப்போ சாதாரண சொதமில்ல நடந்தால் கூட காலு ஃபுல்லாக உள்ளே போய்க்கிறோம், திரும்பி எடுக்கிறது கூட நடக்க போகிற ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது, அகலமான பாதங்கள் இருக்குமா, அப்புறமா குளிர் அடிக்காத அளவுக்கு பழுப்பு நிறத்தில் வந்து பெரிய பெரிய முடிகள்லாம் இருக்குமா. இதனால இது வந்து எவ்வளோ பெரிய பெரிய பனியாக இருந்தாலும் அசால்ட்டாக நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதை பற்றின தகவலை இன்னும் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, கனடன் லிங்க்ஸ் அதாவது சிவிங்கி பூனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான பூனை வகையை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கனடாவில் வாழும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தடுத்து போகும்போது தெளிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களோட வாழ்வுரிமை அதாவது ரைட் டு லைஃப் அப்படிங்கிற உரிமையின் கீழே பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் இல்லாமல் வாழ வேண்டியதும் ஒரு முக்கியமான உரிமையாக இருக்குது. இப்போ கூட பல குழந்தைங்க வந்து 12th முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தெளிவு இல்லாமல் அதாவது தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்கள வழி நடத்த வேண்டிய பெற்றோர்கள் வந்து சரியாக செயல்பட்டாலும் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து டாக்டருக்கு படிக்க வைங்க, இன்ஜினியரிங்க்கு படிக்க வைங்க அப்படின்னு அவங்களோட அறிவுரைகளை வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு செயல்படக்கூடிய பேரண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து குழந்தைகளையும் கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு வித மன அழுத்தம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் முடிவுகளை குழந்தைங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. உனக்கான படிப்பு கல்லூரியை வந்து நீயே தேர்வு செய். ஆனால் அப்பையும் வந்து ஒரு குழப்பம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம தேர்வு செய்கிற படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், நம்மளை வந்து குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். சிலர் வந்து தைரியமாக அவங்களுக்கு தேவையான படிப்பை தேர்வு செஞ்சுட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுகளும் எடுப்பாங்க. இந்த மூணு விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் அதிகப்படியான குழப்பம் அடையாமல் என்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் கூட கலந்துரையாடி அந்த ஒரு முடிவுகளை வந்து புரிய வச்சு அதில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கூட வந்து மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு விஷயமாக இருந்தாலும் இந்த மூணு முக்கியமான முடிவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட முடிவுகளில் சரி பங்கை வந்து பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அறிவுரைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்காக ஆர்டர் படி கட்டாயப்படுத்தி வந்து குழந்தைங்களை முடிவெடுக்க வைக்கக்கூடாது, அதனாலையும் மன அழுத்தம் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து தி அவங்களோட குரலில் ஒரு பாடல் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியா ஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து சிவிங்கி பூனை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து படமும் பலகாரமும் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேமை திரும்ப நாங்களும் வந்து விளையாட போறோம். ஆனா வேற பேர் சொல்லி எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸோட பேரு மிச்சர். அந்த மிச்சரை சொல்லி தான் வந்து இப்ப கேம் விளையாட போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஓகேக்கா, நான் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? சரிக்கா.
0: சரி, நாளே பண்ணட்டுமா? அப்ப
1: எனக்கு படம் பேர் நான் சொன்ன படம் பேரை சொல்லாமா?
0: இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க புது படம் பேர்
1: கொஞ்சம் படம்க்கா தெரியும்.
0: சரி ஓகே, உங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொன்ன படங்கள் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்க.
1: சரிக்கா, ஓகே. ஆண் பாவம் பொல்லாதது, அப்ப மிச்சர் பாவம் பொல்லாதது.
0: மிச்சர் பாவம் பொல்லாதது. சரி, அழகிய தமிழ் மகன், அழகிய மிச்சர் மகன்.
1: பிளான் பண்ணா பண்ணணும், ஆனா மிச்சர் பண்ணாலும் பண்ணணும்.
0: மிச்சர் பண்ணா பண்ணணுமா? சரி ஓகே. அச்சம் என்பது மடமையடா, மிச்சர் என்பது மடமையடா.
1: அப்புறம் அது ஏதோ பண்ணலக்கா, வா எவனும் அது யாவது மணியே. சரிக்கா, மௌனம் பேசியதே மிச்சர் பேசியதே.
0: சரி ஓகே, மிச்சர் பேசியதே. சரவணன் இருக்க பயமே, மிச்சர் இருக்க பயமே.
1: பரத் எனும் நான், மிச்சர் எனும் நான்.
0: சரி ஓகே, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, நம்ம மிச்சருக்கு என்னதான் ஆச்சு?
1: சரி, எனக்கு இன்னொரு முடிஞ்சா இவனை புடி, முடிஞ்சா மிச்சரை புடி,
0: முடிஞ்சா மிச்சரை புடி. மீசைய முறுக்கு, மிச்சரை முறுக்கு.
1: இவனுக்கு சரியான ஆள் இல்லை, இவனுக்கு சரியான மிச்சர் இல்லை.
0: சரியான மிச்சர் இல்லையா? சரி ஓகே. காக்கி சட்டை, மிச்சர் சட்டை.
1: காத்து வாக்கில் ரெண்டு மிச்சர்.
0: ஓகே, காத்து வாக்கில் ரெண்டு மிச்சர். எங்கேயும் காதல், எங்கேயும் மிச்சர்.
1: தலைவன் தலைவி, மிச்சர் தலைவி.
0: மிச்சர் தலைவி. நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு மிச்சர்.
1: சிவப்பு மஞ்சள் பச்சை, மிச்சர் மஞ்சள் பச்சை.
0: ஓகே. நான் சிவப்பு மனிதன், நான் மிச்சர் மனிதன்.
1: ராஜாதி ராஜா, மிச்சர் ராஜா.
0: மிச்சர் ராஜா. ஓகே. அழகு ராஜா, மிச்சர் ராஜா.
1: நான் சிவப்பு மனிதன்,
0: நான் சிவப்பு மனிதன். நான் இப்போ சொல்லிட்டேன், அதனால நீங்க அவுட் ஆயிட்டீங்க.
1: சரி, அதுக்கப்புறமா நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நித்யஸ்ரீ, ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்க்கா.
0: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா.
0: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா?
2: படமும் பலகாரமுமா?
0: ஓகேக்கா, அந்த கேம்ல வந்து கலந்துக்க ரெடி ஆயிட்டீங்களா?
2: உங்களுக்கு
0: தெரிஞ்ச படங்கள் பேர்லாம் சொல்லுங்க.
2: பட்டிக்காட்டு
0: பாதுஷா. ஓகே.
2: ஈரமான
0: பாதுஷா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குக்கா.
2: அப்புறம் ஆண் பாவம், பாவம் பாதுஷா.
0: பாவம் பாதுஷா. ஓகே.
2: அப்புறம்
0: சூப்பரா சொல்லிட்டீங்க, நிறைய படங்கள் பேரு. ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: எனக்கு எதுவும் தெரியல, யோசிக்கல. நீங்களே நல்லதா வந்து கொடுத்துருங்க எனக்காக.
0: ஓகேக்கா. ஓகே, நன்றிக்கா.
2: நன்றிக்கா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து சூப்பராகவே வந்து இந்த கேம் விளையாண்டாங்க. நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்துதான் நம்ம ஜாபீர் தம்பி வந்து அவங்களோட தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி, கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து விடுமுறை நாட்கள் அப்படின்னு வந்தாலே எங்கேயாவது வெளியே போகணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், பிடிச்சதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு பல ஆசைகள் வச்சுருப்போம். ஆனால் அது எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிலருக்கு பணம் செலவழிக்கிறதுல விருப்பம் இருக்காது, சிலருக்கு டிராவல் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பிடிக்காம இருக்கலாம், ஏன் பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காகலாம் வந்து கண்டிப்பாக சுற்றுலா போகாமல் இருக்கக்கூடாது. பணம் இல்லாமல் எந்த இடத்த சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். அதனால பெரிய இடங்களுக்கு வெளி மாவட்டத்துக்கு தான் போகணும், டூர் அங்கே தான் வந்து போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உள்ளூருக்குள்ளேயே பிடிச்ச இடத்துக்கு போய் ஜாலியாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணாலே போதும். ஏன்னா பெரும்பாலான குழந்தைங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி போகிறது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே நல்லதான். ஆனால் அது வந்து பல பேருக்கு தெரியறதில்லை. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் விடுமுறை நாட்களில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கால அந்த குடும்பத்துக்கான நேரம் அப்படிங்கிறத அதிகமாக செலவழிக்க முடியும். அதுவும் பரீட்சைகள் மூலமாக வரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரவும் இந்த மாதிரி பயணங்கள் அதிக அளவில் உதவும் சொல்கிறாங்க. புது இடங்கள், புது மனிதர்கள் அப்படின்னு பல விஷயங்களை பார்க்கும் பொழுது புது அனுபவங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்கும். மற்றவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், கலாச்சாரங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து முன் உதாரணமாக எடுத்துப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. புதுசு புதுசாக வந்து அட்மாஸ்பியரில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கூடவே அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் அதிகமாகும். கண்டிப்பாக வந்து மனசுக்கும் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜாவித் தம்பி சொல்லிட்டு இருந்த தகவல் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: ஓகேக்கா, இந்த ஒரு வகையான பூனை இருக்குல்லக்கா, இந்த பூனைக்கு வந்து காலில் வந்து கருப்பு, அதாவது கால் நுனிகளில் வந்து கருப்பில் வந்து முடி இருக்குமா. இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து டஃப்டட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து எந்த பூனைக்குமே இல்லாமல் இந்த பூனைக்கு மட்டும் தனியாக இருக்கிறதுனால இதுவும் இதோட ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது வந்து சுமார் 20 அங்குலமும் 51 சென்டிமீட்டரும் இதோட தோள்பட்டை உயரமும் அப்புறமா சுமார் 9 கிலோகிராம் இருக்குமா. இது வந்து 20 பவுண்ட்ஸ் எடையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கக்கா. இதோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா, இது ஆழமான பனி இருக்குல்லக்கா, அதில் மூழ்காமல் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட ஒரு பெரிய சுவாரஸ்யமாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறமா இதோட வாழ்விடங்களை பற்றி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது வந்து ஒரு தனித்துவமான குணம் கொண்டது தான் மற்ற பூனைகளோட. எல்லா பூனைகளும் மனிதர்களை கண்டா, ஒரு சில மனிதர்களை கண்டா ஓடும், இன்னொரு சில மனிதர்கள் கண்டா அவங்களோட பாசமாக இருக்கவும் பழகும். ஆனால் இது அப்படி கிடையாதான், மனிதர்களையும் வந்து ஏமாத்திட்டு வர்ற குணமும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அவ்வளோதான்.
0: ஓகே. ஒரு
1: ஆமாம், இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வகையான முயல் இருக்கான். அந்த முயல் தான் வந்து இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இறையாகவும் இருக்குமா. ஏன்னா இது வந்து ஒரு மாமிச உண்ணி, ஓகேவா. ஏன்னா இது காட்டு பூனையில் இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முயல் இருக்கலக்கா, இந்த முயலோட வகைகள் என்றைக்கு குறையுதோ அதே மாதிரி இந்த பூனையோட வகையும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: கண்டிப்பாக அதுக்கான உணவு கிடைக்கல அப்படின்னா குறைஞ்சுதான் ஆகும். அதை பற்றி இன்னும் ஒரு சில தகவல்களை அடுத்த பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அமரன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாவீர்.
0: ஓகே, நம்ம ஜாவீர் தம்பி வந்து ஒரு வித்தியாசமான பூனை, அதாவது சிவிங்கி பூனை அப்படிங்கறதா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆங்கிலத்துல வந்து கனடன் லிங்க்ஸ் அப்படின்னு
1: அப்படின்னு
0: ஒரு பூனை பத்தி சொல்லுங்களா.
1: நீங்க அப்படி சொன்னீங்களா, குனாய் அப்படின்றது குனாயா குனாயா
0: குனாய் இல்ல அது சினாய்.
1: ஆ சினாய், நான் என்ன குனாய் கேள்விப்பட்டிருக்கேன், சினாய் கேள்விப்பட்டது இல்லை. அது எப்படி குனாய் மாதிரி இருக்குமா?
0: குனாய்னா எனக்கு என்னன்னு தெரியாது. சினாய் அப்படிங்கிறது அவங்க போடக்கூடிய ஒரு விதமான ஆடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பக்கம் வந்து வாள்வீச்சு பயிற்சிக்கு அதுதான் வந்து ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க.
1: ஓகேக்கா, நான் வந்து அந்த பூனையை பற்றி சொல்லியிருந்தேன்லக்கா, அந்த பூனை பற்றி இப்போ சொல்லிடுவாக்கா. அந்த பூனை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேட்டையானி தின்னும் செத்து போன விலங்குகளையும் இது சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இது வந்து பார்க்குறதுக்கு வால் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இது பாப் கேட் மாதிரி இருக்கிறதுனால அது பாப் கேட் கிடையாது, ஆனால் அது தனிப்பட்ட முறையான ஒரு கனடன் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்கக்கா.
0: ஓகே, நீங்கள் கேட்டிங்கள அந்த ஷினாய் அப்படிங்கிறது வந்து நான் ஆடை அப்படிங்கிறத தவறாக சொல்லிட்டேன். அது வந்து ஆடை கிடையாது, அந்த வால் மூங்கிலால் வந்து செய்யப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு வாளுக்கு பேர் தான் வந்து ஷினாய். அதாவது அதோட ஆடைகளை வந்து போகு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அதை மாற்றி சொல்லிட்டேன், அதனால் இப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததான் இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி காற்றோட வேகம் 1 கிலோமீட்டரில் இருந்து 11 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சது தான். ஏன்னா வந்து நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாயிட்டே இருக்கு அதிகப்படியா, அது நாளைக்குமே வந்து தொடரப்போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சு அலர்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி மழை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. இந்த ஒரு தகவல் குறிப்பா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்டிருந்து விடைபெறது நான் தியஸ்ரீ. மீண்டும் நாளைக்கு வேறொரு நிகழ்ச்சியில வேறொரு கேமோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தது ஜாபீர் தம்பி. டாட்டா பை பை சொல்லி கிளம்பிடலாம்.
1: ஓகேக்கா, டாட்டா பை பை. தொடர்ந்து நேந்திரங்கள். இது கடலோசி எஃப்எம் 90.4.

ஆலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய விசைப்படகு வந்து கடலுக்கே போகல. என்னப்பா இந்த சீசன் ஆரம்பிச்சு ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு கடலுக்கு எல்லா விசைப்படகுகளும், நீ ஏன் போகல அப்படின்றத நான் அவங்க கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் தூத்துக்குடி போயிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு தூத்துக்குடிக்கு போயிருந்த அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த படகு ஓட்டுநர் பயிற்சிக்காக போயிருந்தேன், அதாவது விசைப்படகு ஓட்டுறாங்க இல்லையா டிரைவர், அதற்கான பயிற்சிக்கு போயிருந்தேன். அதுக்கு லைசன்ஸும் கூட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, ஒரு கனவும் கூட, அது இப்போதான் நிறைவேறியிருக்கு. அந்த கனவுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 கடல் போகாததுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்டாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய அரசு இதற்கான பயிற்சிகள், அதாவது இந்த ஓட்டுநர் உரிமத்துக்கான பயிற்சிகளையும் கொடுத்து அதற்கான உரிமத்தையும் கூட நமக்கு தர்றாங்க. அது நிறைய பேர் நம்மளுடைய பகுதிகளில் இந்த பயிற்சிகளில் கலந்துக்கிறாங்க, ஆனால் உரிமம் வாங்குறது இல்லை அப்படின்றதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் கூட ஒரு உரிமம், அதாவது படகு ஓட்டுநர் உரிமத்தோடு சேர்ந்து நம்ம கடலுக்கு போனோன்னா டக்குன்னு வேறு ஏதோ ஒரு போட்டுக்கு வந்து டிரைவர் இல்லை அப்படின்னா நம்மளே கூட ஒரு டிரைவராக மாறிடலாம்ல. அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இதற்கான பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்குமான பயிற்சிகளை நம்மளுடைய மீன்வளத்துறையிலிருந்து தர இருக்கிறாங்க. அதற்கான பயிற்சி வகுப்புகளுக்கான அறிவிப்புகளையும் கொடுத்துருக்காங்க. இதற்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சது.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வணக்கம் அக்கா, உங்களோட பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், என் பேர் வந்து சகாயம். நான் பாமன்ல இருந்து, பாஞ்சிஸ்னர்ல இருந்து பேசுறேன்.
3: மீன் வளத்துறையில இருந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம், பயிற்சி வகுப்புகளுக்கான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 47 வகையான ட்ரைனிங்கான அறிவிப்புகள் வந்திருக்கு. இதை பத்தின நோட்டிபிகேஷன் தகவல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்களா?
4: கொடுத்துருக்காங்க, ஆனா இன்னும் எங்களுக்கு வந்து என்னைக்கு எப்படின்னு சொல்லலை. சொன்னான்னா அதை நாங்கள் அந்த ட்ரைனிங் இதுகளுக்கு போகிறது ரெடியாக இருக்கோம்.
3: எந்த ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கீங்க?
4: எந்த ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு ஆர்வம்னா, இப்போ இந்த மாசி கருவாடு இப்படி உணர்த்துறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம மீன் வந்து என்ன ஷேப்பில் வரும், எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த மாசி கருவாடு எப்படி பண்ணணும்னு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அதை கற்றுக்கிட்டு வந்து நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்.
3: இப்போ இதுக்கான லோன்லாம் உங்களுக்கு எப்படி, அந்த ப்ராசஸ்லாம் ஏதாவது சொன்னாங்களா?
4: லோனு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரைனிங் முடிஞ்சால் தான் அதுக்குள்ளே வந்து செய்வாங்க போல.
3: இப்போ வந்து நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலைகள்லாம் இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 24 hours 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18 hours உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஆனால் இந்த பயிற்சிக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் உங்களுக்கு வச்சா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்?
4: 10 எப்படின்னா குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகுதுக எல்லாத்துக்கும் வந்து அதுகளை வந்து ஒரு 9 ரெடி பண்ணி, சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பி விட்டுட்டு வீட்டில் துணியெல்லாம் துவைச்சுட்டு கிளம்ப 10 இருந்து ஒரு 3:30 வைக்கலாம். அங்கிட்டு பிள்ளைய ஸ்கூல் போயிட்டு வரும், அதுகளை கவனிக்கணும்ல. இதனால குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, நீ வேலைக்கு போகிற, பிள்ளைகளை பார்க்க முடியல, இங்கே வீட்டில் சமையல் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு சொன்னால் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது, அங்கேயும் ட்ரைனிங்க்கு போகணும். அது இந்த 10 இருந்து ஒரு 3:30 செஞ்சால் போதும்.
3: எந்த இடத்துல வச்சா அவங்க, இப்போ வெளியில் நம்மளுக்கு பொதுவாகவே மீன்வளத்துறையிலேருந்து ஒரு ஆண்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியூர்களுக்கு வர சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து இந்த மீன் பிடி படகுகள் ஓட்டுநர் பயிற்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரியமான் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அங்கேருந்து மறுபடி இப்போ ஓட்டுநர் உரிமம் பெறுறதுக்காக நம்ம தூத்துக்குடியில் போய் வாங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ உங்களுக்கு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது ஊர் அப்படின்னா, இல்லை லாங்கில் போட்டால் கூட ஓகே தான் அப்படின்னு நினைப்பீங்களா?
4: லாங்கிலலாம் போனாலும் அந்த 10 மூன்ற மணி வரை போக முடியாது. பக்கத்து ஊரில் போட்டால், இப்போ பக்கத்து ஊர், இப்போ இந்த ஊராட்சி மன்றம், இந்த இப்படி ராமேஸ்வரத்தில் ஏதாவது ஒரு கேம்பு இப்படி வச்சு போட்டால் அந்த 3:30, அந்த 10 3:30 மணி வர செஞ்சால் ஒரு 1.5 வீட்டுக்கு வந்துடலாம், ஒரு 1.5 வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு அந்த டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா செய்யலாம். லாங்லாம் போக முடியாது, ஏன்னா பிள்ளைகள் குழந்தைகள் இருக்குது. இதில் வேறு கடலுக்கு போயிட்டு வேறு மாலுக்க வருவாங்க. மேக்சிமம் வந்து கடலுக்கு போயிட்டு பொம்பளையே வீட்டில் இருக்கணும், கொண்டு வர மீன் ஆயின்னு குழம்புக்குன்னு சொல்லுங்க. அதில் அவங்களுக்கு பர்மிஷன் கேட்டு, நாங்கள் இத்தனை மணிக்கு இருக்கிறோம், நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம், உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் அந்த ட்ரைனிங்க்கு போகணும். அப்போ நான் சொல்கிறது இந்த 10 ஓடும், 10 இருந்து அந்த 3:30 எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கடலுக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் சமையல் 10 எல்லாம் பொங்கி வச்சு போனோம்னா அவங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அந்த அவங்களுக்கு 3:30, 3:45 டீ கொடுக்குறதுக்காக வந்துடுவோம்ல. அப்போ எந்த சிரமமும் இருக்காது, எந்த வீட்லையும் பிரச்சனைகளும் இருக்காது.
3: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அம்மா.
4: ரொம்ப நன்றி.
3: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
3: வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: வணக்கம், என் பேர் கிங்ஸ்ராணி, நான் பாம்பன் காமராஜர் நகர்ல இருந்து பேசுறேன்.
3: இப்ப நம்மளுடைய மீன்வளத்துறையில இருந்து பார்த்தா நிறைய விதமான பயிற்சி வகுப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 47 விதமான பயிற்சிகள் வந்து தர்றதுக்கான அறிவிப்புகள்லாம் வெளியாயிருக்கு. இதுல உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குதா? நீங்க போனீங்கன்னா எந்த பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து போவீங்க?
4: எனக்கு ஆர்வம் இருக்கு. நம்மளும் ஒரு தொழில் கத்துக்கிட்டா தான் இந்த காலத்துல வாழ முடியும். முன்னாடிதான் அதை பத்தி நம்ம வந்து தெரியாம இருந்தோம். இப்போ நல்லா எல்லாமே விழிப்புணர்வு கோயில்ல, எங்க கோயில்ல அறிவிப்பு சொல்றாங்க. அப்படி அரசு நல திட்டங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம்ல. அதனால இருக்கிற சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலைகளும் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு தொழில் தெரிஞ்சா நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு நிலையில எனக்கு இந்த தொழில், இந்த பயிற்சியில சேர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. அது மாதிரி அதுல உள்ள அது வந்து இந்த உலர் மீன் அந்த இதை பயிற்சி கத்துக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் இந்த மாசி மீன், மீனை வச்சு மாசி பண்ணுறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. மீன் ட்ரால் ஊர்கா பண்ணுறது ஆர்வமாக இருக்குது. அப்புறம் வந்து பேய் வலை மறுசுழற்சி, அதில் என்ன பொருள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு, பார்த்து நம்மளும் பயனடைங்கிறதுல அதில் எனக்கு ஆர்வம் இருக்குது.
3: இப்போ வந்து நிறைய விதமான பயிற்சி வகுப்புகள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெண்களுக்கான பேக்கரி, இது வீட்டு மசாலா செய்கிறது, இந்த மாதிரி பெண்களுக்கான பயிற்சிகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஏன் பர்டிகுலராக அந்த பேய் வலை, அதாவது கழிவு வலை வந்து மறுசுழற்சியை எடுத்தீங்க?
4: எடுத்தீங்கன்னா அதில் வந்து இப்போ வந்து பர்ஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, மேட்டு செய்கிறதுனா நமக்கு வீட்டு உபயோகப் பொருள், அந்த பொருள் வந்து தயாரிக்கிறது ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நமக்கு வந்து இன்றைய தேவைக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து போய் பார்த்தா தான் எது நமக்கு பிடித்தமாக இருக்குது, இப்போ இருக்கிற காலத்தில் மாற்றமாக என்ன தொழில் இதில் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்.
3: கண்டிப்பாக உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில்கள் அமையும். இதுக்கான லோன்லாம் கொடுக்குறாங்க? ஒருவேளை நீங்கள் வந்து பயிற்சி வகுப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லோன்லாம் தேவைப்படுமா? அதெல்லாம் நீங்கள் வாங்கி தொழிலை சீக்கிரமாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்களா?
4: கண்டிப்பாக அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது. ஒருத்தர் சொன்னாங்க குழு குழுவாக சேர்ந்து தான் இந்த இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நானும் சொல்லியிருக்கேன், என்னையும் உங்கள் குழுவில் இணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் சேர்ந்தால் வந்து நமக்கு லோன் தேவைப்படும் கண்டிப்பாக. என்ன பண்ணலாம், இதை நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா தனியாக யாரும் செய்கிறதில்ல. ஒரு இது செய்யும்போது வந்து எல்லாருமா சேர்ந்து 10 பேரோ 8 பேரோ 5 பேரோ சேர்ந்து செய்யும்போது நமக்கு கஷ்டம் தெரியாது, அது நமக்கு இன்னும் ஆர்வம் தான் கொடுக்கும். அதனால அந்த லோன் கொடுத்து அந்த ஊக்குவிச்சா நல்லாயிருக்கும்.
3: இது இப்போ வந்து நம்மளுக்கு 47 வகையான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் தவிர்த்து வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எடுத்துருக்கா
4: வேறு ட்ரைனிங்கா? இதில் நம்ம வந்து மாற்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லா ட்ரைனிங்குமே அவங்க ஆலோசித்து தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்குன்னு தனியாக யோசனை பண்ணுறதுக்கு இல்லை. இதில் வந்து வித்தியாசமாக நல்லா நிறையா வந்து இப்போ மொபைல் வேலை பார்க்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. டிவி மற்ற எலக்ட்ரானிக் பொருளுக்கு உள்ள சர்வீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இருக்கா இல்லையா?
3: ஆமாம்,
4: இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன ஏரோப்ளேனில் பறக்க போகிறோம், அங்கே பறக்க போகிறோம்னு நம்ம யோசிக்க போகிறதில்ல. நமக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன அமையுதோ அதை நம்ம கற்றுக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான்.
3: ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க, ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
4: ரொம்ப நன்றி.
3: மீன்வளத்துறையிலிருந்து அளிக்கப்படுற பயிற்சிகளில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்கு சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் செல்வி, நான் 1வது காமராஜ் நகர்லேருந்து பேசுகிறேன்.
2: நம்மளுடைய மீன்வளத்துறையிலேருந்து நிறைய பயிற்சி வகுப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 47 வகையான பயிற்சி வகுப்புகளை வந்து அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புகளை பற்றின தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிதா?
3: எனக்கு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அந்த தகவல் கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி தகவல் வந்து எனக்கு அதிகபட்சமாக கிடைக்கல. ஆனால் நான் கிடைச்சா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பயிற்சியை என்ன சொல்கிறத கலந்துக்கிறதுக்கு நான் விருப்பப்படுவேன்.
2: ஓகே, நான் வந்து ஒரு 4-5 பயிற்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா அப்படின்ற சொல்லுங்க. இப்போ பேய் வலை, அதாவது கழிவு வலைகள்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து மறுசுழற்சி செய்கிறது, அதே மாதிரி வீட்டிலருந்தே மசாலைகள் தயாரித்து அதை விற்பனை செய்கிறது, அதுக்கப்புறமா வந்து பேக்கிங், அதாவது பேக்கரி பொருட்கள், பிஸ்கட்டு, பன்னு இந்த மாதிரி செய்கிறது, அதுக்கப்புறமா காளான் உற்பத்தி செய்கிறது, மாசி கருவாடு உற்பத்தி செய்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறது, உலர் மீன் தயாரிக்கிறது, மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கிறது, பியூட்டிஷியன், அதாவது இந்த அழகு கலை நிபுணர்லாம் இருக்காங்கள, அவங்கள மாதிரி அதுக்கான ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் வந்து பெண்களுக்கானதாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து ஒரு ட்ரைனிங்கில் போகணுன்னா நீங்கள் எந்த ட்ரைனிங் போவீங்க?
3: நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் போனால், நாங்கள் வீட்டில் மசாலா பொடி தயாரிக்கிறப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கைகொண்ட கலை. அதில் நாங்கள் முன்ன ஆர்வமாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வம் இருக்குது.
2: இப்போ இதற்கான இப்போ இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்சக்கப்புறமா சான்றிதழ்கள் கொடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கான லோனும் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் அதில் போய் ஆர்வப்பட்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த தொழிலை ஆர்வமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா?
3: இருக்குது. நாங்கள் இப்போ போய் ஆர்வமாக, நாங்கள் இப்போ அரசாங்கம் தலையிடுதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் போய் ஆர்வமாக நாங்கள் செயல்படுறோம். செயல்பட்டு நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆழமாக நாங்கள் உள்ளே நுழைவோம். நுழைஞ்சு நாங்கள் செஞ்சோம்னா எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைச்சிச்சுன்னு சொன்னால் நாங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்வோம்.
2: இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி, இல்லை வந்து வேலைக்கு போகிற ஒரு பெண்மணின்னா நிறைய டைம் நம்மளுக்கு வந்து வேலைகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு உகந்த நேரம், பெண்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா எந்த டைமில் வச்சாங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்?
3: பெண்களுக்கு வந்து எல்லா நேரமுமே வீட்டில் வேலை தான், எல்லா டைமும் வேலை தான் இருக்கும். ஆனால் எப்படின்னாலும் டைம்னு சொல்கிறது வந்து காலையிலேருந்து, காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் இந்த டைம் கொடுத்தா எங்களுக்கு நல்லா.
2: ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றிப்பா, நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: Sensei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் முறையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இன்றைய காலகட்டம் ரொம்பவே உலகம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான பல நகரங்கள்ல பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கும் கூட வந்தாச்சு. நம்ம பகுதிகளில் ஆனால், அதாவது மீன்பிடி பகுதிகளில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலையே சோப்புகள்லாம் தயாரித்து அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தொழில்களை தேர்ந்தெடுத்து அதை வீடுகள்லேயே இருந்தே உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி சகஜமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் அந்த மாதிரியான தொழில்களுக்கு பலவிதமான உதவிக்கரங்களை நீட்டுது அப்படின்னு சொல்லலாம்.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாலை சுத்தி தலைகீழ தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதிலிருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் உரியதியில் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திவோன். நம்ம எதிரிகளையும் கூட எதிர்க்கும் ஒரு ஆயுதமா செல்வம் மாறும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். நம்ம மீனவர்களும் பயன்பெறணும், மீனவ பெண்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 47 வகையான பயிற்சிகளை தமிழ்நாடு அரசு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பண்றாங்க. இதுல மிக மிக முக்கியமானதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். முதல்ல கடல் பாசி கலாச்சாரம். இதுல 2 விதமானது இருக்கு. 1 மோனோலைன், அடுத்ததா ராப்ட். இந்த மோனோலைன் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒன்னா கூட இருக்கலாம். ஒரு நீண்ட கயிறு இல்லைனா கம்புகள்ல வந்து இந்த கடல் பாசியுடைய விதைகளை வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறமா அதை குறைந்த பராமரிப்பிலேயே நம்ம வந்து நிறைய லாபங்களை பார்க்க முடியும் இந்த கடல் பாசிகளில். அதுக்கப்புறமா ராப்ட். ராப்ட் அப்படின்றது மூங்கில வந்து சதுரமா அடிச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி, அதுல வந்து நிறைய கயிறுகளை கொடுத்து அதுல விதை பாசியை வந்து வளர்ப்பாங்க. இதை நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்க முடியும். அதற்கான ட்ரைனிங்கையும் கொடுக்காங்க. அதுக்கப்புறமா திறந்த வெளி கூண்டு மீன் வளர்ப்பு, அதாவது கடல்களில் கூண்டுகள் அமைச்சு அதில் மீன் வளர்க்குறாங்க இல்லையா, குறிப்பாக அந்த கொடுவாய் மீன்கள்லாம் அதிகமாக வளர்ப்பாங்க, இதற்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறமா நண்டு கொழுக்க வைக்கிறது, இதுவும் கூட ஒரு திறந்த வெளியில் நடக்கக்கூடிய ஒன்று தான். அதுக்கப்புறமா கடல் பாசியில் இருந்து சாறு உற்பத்தி செய்கிறது, உரம் உற்பத்தி செய்கிறது. ஒரு மீனை சமையலுக்கு முன்னாடி எப்படி தயார் செய்யணும் அப்படின்றதையும் கூட பயிற்சியாக கொடுக்குறாங்க. உதாரணமாக வெட்டுறது, அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற முள்களையும் செதில்களையும் எப்படிலாம் க்ளீன் பண்ணணும், அதை எப்படி ஒரு தொழிலாக செய்கிறது அப்படின்றதையும் பயிற்சியில் சொல்லி கொடுக்குறாங்க. கடல் பாசி மதிப்பு கூட்டு பொருள், அதாவது அகர் அகர் இந்த மாதிரியான பொருட்களை எப்படி உற்பத்தி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் பாசியிலேருந்து, அது மட்டும் இல்லாமல் மீன், இறால் இந்த மாதிரியான ஊறுகாய்கள் செய்கிறது, உலர் மீன்களில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை செய்கிறது, அதாவது கருவாடு உற்பத்தி செஞ்சு கருவாட்டில் எப்படிலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான உணவுகளை செய்யலாம் அப்படின்றதுக்கான பயிற்சிகளையும் கூட கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குது, என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20ஆம் தேதி உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மீன்வளத்துறையில இருந்து இன்னும் நிறைய தொழில் பயிற்சிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மீனவர்களுக்கான சான்றிதழ் அளிக்கப்பட்ட மீன்பிடி படகு ஓட்டுநர் உரிமம் அது தர்றாங்க, அதற்கான பயிற்சியும் கூட தர்றாங்க. அதுக்கப்புறமா கடல் பாதுகாப்பு முதலுதவி, நீருக்கு அடியில போய் வெல்டிங் வைக்கிறது. நம்மளுடைய பகுதிகளில் இது வந்து அதிகமாக இல்லாத ஒன்று, ஆனால் இது தேவைப்படுற ஒன்றாகவும் இருக்குது. அதனால நிறைய ஆண்கள் இதில் சேருவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான பயிற்சி வகுப்புகளை கொடுக்குறாங்க. கடலில் இருக்கக்கூடிய தொடர்பு சாதனங்கள், அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்குது இல்லையா, அதற்கான பராமரிப்பு, அப்புறமா அதை பழுது பார்க்கிறது, இதற்கான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. மொபைல் பழுது பார்க்கும் பயிற்சிகள் தரப்படுது. சிறுதானிய உணவு உற்பத்தி செய்யறதுக்கான பயிற்சிகள், மொபைல் பழுது பார்க்கறதுக்கான பயிற்சி. நம்மளுடைய பகுதிகளில் அதிகமாக விரும்பப்படக்கூடிய பனை பொருட்கள், இந்த பனை ஓலைகள்லேருந்து கைவினை பொருட்கள் செய்யறது, கூடை செய்யறதுக்கான பயிற்சிகள் தரப்படுது. வாழை மரங்கள்ல இருந்து பாக்கு மரங்கள்ல இருந்து தட்டு தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள் தரப்படுது. ஸ்கூபா டைவிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதற்கான பயிற்சிகள் தர்றாங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறது, பெண்களுக்கான பியூட்டிஷன் அதாவது அழகு கலை நிபுணர் அதற்கான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. பேக்கரி பொருட்கள் அதாவது பிஸ்கட், பன்னு இது மாதிரி தயாரிக்கிறதுக்கான பயிற்சி வகுப்புகளையும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதில் சேர்ந்து பயிற்சி பெற்று அதற்கப்புறமா நீங்களும் ஒரு தொழில் முனைவோராக மாறலாம். சரி, இந்த தொழில் முனைவோராக மாறுறதுக்கு எதுவும் திட்டங்கள்லாம் இருக்குதா, அதற்கு எதுவும் உதவிகள் கிடைக்குதா, என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. நான் திபோன். மீனவ மகளிர் அப்புறமா மீனவர்களுக்கான இந்த பயிற்சி வகுப்புகள்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஆதார் கார்டு, உங்களோட ஸ்மார்ட் கார்டு, வங்கி புத்தகம் அதாவது பேங்க் புக்கு, மீனவர் நலவாரிய அட்டை, ஆண்களா இருந்தீங்கன்னா மீனவர் அடையாள அட்டை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உங்களுடைய மீனவர் நலவாரிய தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை தருவாங்க. அந்த விண்ணப்ப படிவங்களை நீங்க பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புறமா அதை அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறமா எப்ப பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்குது அப்படின்றது இன்னும் அறிவிக்கப்படலை. அது அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த தகவலை சொல்லுவாங்க, நீங்க போய் இந்த பயிற்சி வகுப்புகள்ல கலந்துக்கலாம். இந்த பயிற்சி வகுப்புகள் மொத்தமா 5 நாட்கள் வழங்கப்படும். இந்த 5 நாட்களும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம், 5 நாட்களுக்கும் சேர்த்து 2500 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கறாங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பயிற்சிக்கு ஏத்த மாதிரி தொழிலை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான நிதி உதவிய குறைந்த வட்டி விகிதத்துல அரசு உங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறமா இதை உங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கான உதவிகளையும் கூட கவர்மெண்ட்ல இருந்தே பண்ணி கொடுப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் உங்களுடைய தொழில ஒரு உறுதுணையா அரசு நிற்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பயிற்சிகள்ல நீங்களும் போய் கலந்துக்கோங்க, உங்களோட கூட இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போய் கலந்துக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதன் மூலமா நீங்க ஒரு தொழில் முனைவோராகுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் போய் ஒரு தொழில் முனைவோராகுங்க. அதுல எல்லாருக்குமே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரிய அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: ஓடி ஆடி களைச்சு ஆசுவாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு சுதா ராணி எழுதின வழிகாட்டி. கதை கேக்குறதுக்காக அன்பான உள்ளங்கள் நினைச்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதை நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? வீட்டுக்காரர் மணி வர்றதுக்கு தாமதமாகும் போதே தெரிஞ்சு போச்சு அவரு வர்ற நிலை என்னன்னு. அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு தூக்கத்துல கண்கள் சொருக மூத்த பொண்ணு மாது கேட்ட. வேலை முடிஞ்சிருக்காது கண்ணா, இல்லைன்னா வீட்டுக்கு வராம எங்க போறாரு? உங்க அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. வேலை முடிஞ்சதும் டான்னு வந்துருவாரு. நாளைக்கு நீ ஸ்கூல் போகணும்ல, நேரத்துக்கு போய் தூங்கு. இப்படி முழிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உடம்பு கெட்டு போயிரும். அம்மா பாத்துக்கிற, நீ போய் தூங்கு அப்படின்னு மீனா அவங்க பொண்ணு கிட்ட சொல்லி அந்த குட்டி பொண்ணை தூங்குறதுக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. கண்ணை கசக்கிட்டே அந்த குட்டி பொண்ணு, போமா, தினமும் நான் அப்பாக்கு குட் நைட் சொல்லாம தான் தூங்க போறேன். எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருதுமா, அதே சமயம் தூக்கமும் வருது. நான் போறேம்மா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட போயிட்டேன். தன் பொண்ணோட சோகத்தை போக்குறதுக்காக, இங்க பாரு மாது, அப்பாக்கு சொல்லலைன்னா என்ன, எனக்கெல்லாம் நீ குட் நைட் சொல்ல மாட்டியா அப்படின்னு மீனா கேக்க, குட் நைட்மா, அப்பா கிட்ட அவர் வந்தாருன்னா சொல்லு, நான் குட் நைட் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணு மாது தூங்குறதுக்கு போயிட்டான். சின்ன பொண்ணு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க அவளுக்கு போர்வையை நல்லா போத்தி விட்டுட்டு பெரிய பொண்ணோட தலையிலையும் மெல்ல கோதி விட்டுட்டு மீனா ஹாலில் வந்து உட்காந்துட்டாங்க. காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க, மீனா அவங்க வீட்டுக்காரருக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

சுகாதார மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம்.

0: ஆசி கிளினிக் முருகன் கோவில் பஸ் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645 4764. உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும், 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக், 10 லட்சம் சதுர அடி, லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு, இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: கூட அலைபாயுதே நிகழ்ச்சியில வழிகாட்டி அப்படின்ற கதையை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மீனா, மணி இந்த தம்பதியரோட வாரிசுகள் தான் மாது, மாலினி. ரெண்டு பேருக்குமே அப்பானா கொல்ல பிரியும். மணிக்கு சொந்தமா பேக்கரி இருக்கு, மனைவி இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணோட தொடர்பும் இருக்கு. பேக்கரியில அவருக்கு நல்ல வருமானம் இருக்கிறதோட கெட்ட சகவாசங்களும் நிறைய நிறைய உண்டு. இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துட்டு இருந்தார். எல்லாம் இருந்தும் கொஞ்சம் முன்கோபியா மணி இருந்தனால அது அவரோட குடும்ப நிம்மதியவே நில குலைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுலயும் மணி குத்தம் குறையெல்லாம் சொல்றதுல கை தேர்ந்தவர். கோபத்துல வார்த்தைகளை வரைமுறை இல்லாம சொல்லிருவாரு. தான் கோபப்பட்டு பேசுறதுனால எதிரா இருக்கக்கூடிய நபரோட மனசு வேதனைப்படுமே, அவங்க அதை நினைச்சு வருத்தப்படுவாங்களே, எப்படி அவங்க கிட்ட போய் முகத்தை காட்டி அதுக்கப்புறம் பேசுறதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். மனசுல பட்டத கோப வார்த்தைகளா அள்ளி வீசிட்டு போயிருவார். அதுவே கோபம் குறைஞ்சா மணிய மாதிரி யாருமே நல்லவங்க இல்லப்பா அப்படின்னு மத்தவங்களுக்கு தோன்ற அளவுக்கு அவ்வளவு நல்லா பழகுவார். மீனா கூட கல்யாணம் ஆன புதுசுல தன் வீட்டுக்காரரோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்க முடியாம ஏட்டிக்கு போட்டியா எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல மணியோட அந்த கோப குணம் அறிஞ்சு சண்டை போடுறதுல பலன் இல்லைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்தும் போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணமே அவங்களுக்கு ஆதரவா பேச யாருமே இல்லைன்றது மட்டும்தான். மீனாக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நல்லபடியா வளர்க்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களோட மனசு முழுக்க இருந்துச்சு. குட்ட குட்ட குனிஞ்சா வாழ்நாள் முழுக்க குட்டுக்கள் நிச்சயம் விழுன்றது மீனாக்க நல்லா தெரியும். ஆனா அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க வாழ்றதுக்கும் பழகி போனாங்க. காசு பணத்துக்கு குறைவே இல்லை. மணிக்கு மது அருந்து கூடிய பழக்கமும் இருக்கு. அதே போல தன் உயிர் மேலையும் வாழ்க்கை மேலையும் அதீத அக்கறையும் இருக்கு. குடிச்சிட்டா கால் டாக்ஸில பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார். அந்த அளவுக்கு விவரமான ஆள். என்னப்பா தினமும் கால் டாக்ஸில வீட்டுக்கு போற, உன்கிட்ட வண்டி இல்லையா அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார். வண்டி எல்லாம் இருக்கு, இந்த டிராபிக்ல நிதானத்துல இருக்கிறவங்களாலேயே பத்திரமா வண்டி ஓட்ட முடியாது. நானே நல்லா குடிச்சிருக்கேன், இப்படிப்பட்ட நிலையில நான் வண்டி ஓட்டிட்டு போனா பாதுகாப்பா வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. அதான் டாக்ஸியை பிடிச்சு போறேன். என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லப்பா, அதுல நான் பங்கம் வைக்க முடியுமா? பத்திரமா என்னென்ன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ, டிராபிக்க பாரு எவ்வளவு நீளமா இருக்குன்னு அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச நபர் கிட்ட மணி ரொம்ப விவரமா பேசினார். ஆனா அவர் அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்தார். என்னதான் பண்றது, பாவம் தப்பாவுமே இருந்தாலும் அது எதையுமே மணி பெருசாவே எடுத்துக்க மாட்டார். அவரு பண்றதுதான் சரின்னு இருப்பார். எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நிக்க பேசுற மணி அவங்க மனைவி கிட்ட மட்டும் நெருப்பா எரிஞ்சு விழுவார். இங்க பாருடா மணி, வாழ்க்கை துணையா அன்பா பாத்துக்க தெரிஞ்சவன்தான் பெரிய மனுஷன். சும்மா ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுல நல்ல பேர் வாங்க முடியலன்னு பை, நீ வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்னு தான் அர்த்தம் அப்படின்ற த அம்மாவோட அறிவுரை மணியோட வாழ்க்கையில வீணாகி போச்சு. தன்னோட குணத்தை மாத்திக்கணும்னு அவர் யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சொல்ற. வழிகாட்டி சிறுகதைய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து என்ன சொல்லுங்க.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
2: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
1: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
2: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
1: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
2: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
1: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
2: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
1: செபியா?
2: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
1: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருதே, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
2: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
1: ஏன்?
2: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
1: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
2: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
2: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
2: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
0: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மீனா காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க, நைட்டு 12 ஆச்சு, ஆனா மணி வீட்டுக்கு வரவே இல்லை. ராத்திரி வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா மணி அன்னைக்கு நல்லா குடிச்சிருப்பாருன்ற விஷயம் மீனாக்கு நல்லா தெரியும். ஒரு 12 இருக்கும் அப்போ கால் டாக்ஸியோடைய ஹாரன் சத்தம் லைட்டா கேட்டுச்சு. வாசல் கதவை திறந்தா தள்ளாடி தள்ளாடி அவங்க வீட்டு வாசல் கதவை மெல்ல தட்டினாரு. கதவை திறந்துதான் இருக்குன்ற விஷயம் கூட மணிக்கு தெரியல. வீட்டுக்காரரை தாங்கி பிடிச்சு வீட்டுக்குள்ள மீனாவும் கூட்டிட்டு போனாங்க. மீனா சாப்பிட்டியா? மீனா எங்க புள்ளைங்க?
5: மணி 12 ஆச்சுங்க, தூங்கிட்டாங்க. நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் மீனா தூங்குவேன். எனக்கு உங்களை பார்க்காம தூக்கமே வராது. இங்க பாருங்க, நீங்களா இப்ப இல்ல, முதல்ல சத்தம் போடாம போய் தூங்குங்க, பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்னு மீனா சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம அப்படியே எந்திரிச்சு போய் அவரோட பெட்ல தன்னோட முகம் கை கால்னு எதையுமே கழுவாம அப்படியே படுத்து மணியும் தூங்கிட்டாரு. தினசரி நடக்கிற வழக்கம் தான் இது. மீனாக்கு இது நல்லா பழகின விஷயமா இருந்தாலும், கல்யாணம் ஆன நாள் தொட்டே தன் வீட்டுக்காரர் கிட்ட இருந்து ஆறுதலான அன்பான அனுசரணையான வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை. மீனாவோட அப்பா அவங்களோட சின்ன வயசுலயே நோய்பட்டு இறந்து போக, வீட்டுக்காரரை இழந்து தன்னோட பிள்ளைக்காக மட்டுமே தனிச்சு ஒரு ஆளா எல்லா கஷ்டங்களையும் ஊரோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கிட்டு மீனாவோட அம்மா அவங்கள வளர்த்தாங்க. வரதட்சணை கேட்காத வரனுக்கு சொந்தத்திலேயே மீனாவை கல்யாணம் முடிச்சும் கொடுத்தாங்க. அப்பாவோட அன்பு அறியாத மீனா கணவனோட நிழலை தேடி ஒவ்வொரு நாளும் அலையாத குறையா அலைஞ்சாங்க. ஆனா என்னதான் தான் வீட்டுக்காரர்கிட்ட அன்பையும் அக்கறையும் மீனா எதிர்பார்த்தாலும், கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கிறது ஏச்சுக்களும் பேச்சுக்களும் மனசு நோகிறபடியான வார்த்தைகளும் தான். மனசொடைஞ்சு போய் ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தா போதும்டா அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் மீனாவோட உலகமே அவங்களோட பசங்களா மட்டும்தான் இருந்தாங்க. பிள்ளைங்களோட நலனுக்காக தன் வீட்டுக்கார படுத்துற கொடுமைகள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மீனா ஒரு கட்டத்துல அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டும் வாழ ஆரம்பிச்சாங்க. மணிக்கு அன்பான மனைவி, அழகான குடும்பம், அமைதியான வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிற நிதானத்துல அவர் மனசு இல்லவே இல்லை. பல பிரச்சனைகள்லாம் அது முட்டி மோதி சீரழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. எப்பவுமே அவரோட மனசுல ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்துச்சு. தினமும் குடிக்கிறதுனாலயோ என்னவோ மணியோட உடம்பு நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டே இருந்துச்சு. அவர் முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சாரு. ஆனாலும் அந்த பாழா போனக்கூடிய அவரு விடவே இல்லை. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நாளுக்கு நாள் மணியோட கோபமும் அவரோட உடல்நிலையும் மோசமாகிட்டே போச்சு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே மீனாவை பார்த்ததும் கோபம் தலைக்கேறி மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்த கூட்ஸ் வண்டி வாய்க்குள்ள வந்து தட தட தட தடன்னு வார்த்தைகளை, அதுவும் தகாத வார்த்தைகளை மீனா மேல கொட்டி தீக்க வச்சுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே மணி குடிச்சிருந்ததுதான். தன்னை மறந்து அவர் கத்துவார், பக்கத்துல யாரு எப்படி இருக்கா, அவங்க மனசு எப்படி இருக்கு, அவங்கள திட்டலாமா வேணாமான்னு யோசிக்க கூட மாட்டார். உறவினர்கள், பொது இடம், பக்கத்து வீடு, எதிர் வீடுன்னு யார் முன்னாடியும் தன்னோட கோபத்தை காட்ட அவர் மறந்ததே இல்லை. அதுவும் வெளியிடத்துல கூட கம்மியா தான் இருக்கும், வீட்டுலதான் பாவம் மீனா படாத மன கஷ்டம் இல்லவே இல்லை. கழுத்து நரம்புகள் புடைக்க சிகப்பேறி போன முகத்தோட கடினமான வார்த்தைகளை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார். கிட்டத்தட்ட அது ஒரு அட மழை பெஞ்சு வந்தது போல இருக்கும். மணியால மட்டும்தான் அப்படியெல்லாம் பேச முடியுமான்னு மீனா யோசிக்காத நாளே இல்லை. எத்தனை வார்த்தைகள், எத்தனை தகாத வார்த்தைகள், அவமானத்துல தலை குனிஞ்சு மீனா கண்ணீர் விடாத நாள விரல் விட்டு எண்ணிரலாம். எதிர்க்க முடியாத தன்னோட பலவீனத்தை யார்கிட்ட சொல்லி முறையிடுறது, நாளைக்கு எல்லாமே மாறிடும், என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு வாட்டிதான் தள்ளிக்கிட்டே போறது. இது மனுஷ குணத்துக்கு மட்டுமே பொருந்தாத ஒரு விஷயம்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் இப்படித்தான் என்ன சமாளிச்சுக்க முடியுமா? நான் மட்டும்தான் அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறேனா, இல்ல என்ன மாதிரி ஒரு சில பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்களா? என் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன், ஆனா என் காலம் முழுக்க நான் இப்படியே இருக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் மீனாவோட மனசுல அடிக்கடி வரும். அவங்களோட வேதனையை யாருக்கிட்ட கொட்டி தீர்க்கறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அனக்கு அப்படிதான், சின்ன பொண்ணு மாலினி அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா அப்பா கோவப்படுற மாதிரி எதுக்குமா நடந்துக்கிறீங்க? நானா கோவப்படுறேன்? ஆமாம்மா, அவருக்கு எது பிடிக்கலையோ அதை பண்ணாதீங்க, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. இப்ப அவரை ஓவரா டென்ஷன் பண்ண போய் அவருக்கு ஏதாச்சும் ஆயிர போதுமா? நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது தானே? என்ன மாலினி பேசுற, உங்க அப்பாவை நான் டென்ஷன் பண்றேன்னு சொல்றியா? ஆமாமா, உங்களை பார்த்துதானே அவர் கத்துறாரு, வீட்டுல வேற யாருக்கிட்டயும் அவர் இந்த கோபத்தை காட்டுறதே இல்ல. ஓஹோ, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு சொல்றேன். அப்படி நான் இருக்கணும்னா முதல்ல இங்க இருந்து நான் போகணும். ஏமா புரியாம பேசுறீங்க, இப்படி ஏதாச்சும் அனாவசியமா பேச போய்தான் அப்பாவை நீங்க கோவப்படுத்துறீங்கன்னு எனக்கு தோணுது. மாலினி, உனக்கு சொன்னா புரியாது மாலினி, இது கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனை. நீ சின்ன பொண்ணு, போய் ஹோம்ஒர்க் எழுதுற வேலையை பாரு. வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு முழுசா தெரியாது, உன்கிட்ட இப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு மீனா அவங்க பொண்ணை பார்த்து சொல்லும் போது, அதுக்கப்புறம் மாலினி அங்க இருந்து போயிட்டா. காலமும் வேகமா ஓடிச்சு. தன்னோட தேவைக்காக சிரிச்சு பேசினாலும் மாலினியும் மாதவும் அம்மா பக்கத்துல உட்கார்றது கூட விரும்புறதில்ல, அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிச்சு கூட பேச ஆசைப்படுறதில்ல. யாருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு மீனா நினைச்சாங்களோ அவங்க ரெண்டு பேரும் தன் அம்மா பக்கம் கூட வர்றதில்லன்றது நினைக்கும் போது மீனாக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. சரியா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா, தன்னோட வேதனையை யாருமே பகிர்ந்துக்க மாட்டாங்களான்ற ஏக்கமோ தாக்கமோ மீனாவை ரொம்ப காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: இத சாப்பிட்டா அபிராம வருவாளா?
3: முதல்ல தூக்கம் வரும்.
2: அபிராம
3: வருவா, நீ படு.
2: தூக்கம் வரலையே.
3: வரும், படு.
2: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
3: வரும், அதுவும் வரும்.
2: காத்தே வரல.
3: வரும்,
2: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்,
3: வராது.
2: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நேயர்கள், நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்பெல்லாம் அப்பாவோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்பா ஏதோ ஒரு விதத்துல அம்மாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறது எப்பதான் நிக்கும்? அவங்க எப்பவுமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களா? அப்பா திட்டும் போதும் அம்மாவோட முகம் வாடும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. யார் பக்கம் நியாயம் இருக்கு நீயே சொல்லு. அவகிட்ட என்னமா கேக்குற? என்கிட்ட கேளு. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தா. என் தயவாலதான் இப்ப சொந்த வீடு வாசல்னு நிம்மதியா இருக்கா. அவகிட்டே போய் கேட்டு பாரு, சொல்லுவா என்ன நடந்துச்சுன்னு. மீனா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அரிசி சோறுன்னு ஒன்னு சாப்பிட்டதே இல்லையா? அதெல்லாம் அபூர்வமான விஷயமா. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மூணு வேளையும் நல்ல சாப்பாடு நான் போட்டேன். அப்படியாப்பா, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ? ஆமாம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டா. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப நிம்மதியா இருக்கா, அதுவும் நல்ல பகுமானத்தோட இருக்கா. உங்க அம்மாவை நான் பொண்ணு பார்க்க போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க வீடு ஒரு சின்ன ரூம். அந்த ஒரு ரூம்குள்ளேயே எல்லாமே இருக்கும். கிச்சனு ஹால்னு எல்லாமே இருக்கும். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு ரெண்டு நாள் நான் அங்க போய் இருந்து பட்ட அவஸ்தா இருக்கே. ஐயோ, சொல்லி மாள முடியாது. அங்க டீன்னு ஒண்ணு போட்டு கொடுத்தாங்கம்மா. பேருக்கு தான் டீ, ஆனா உள்ளுக்குள்ள சரியான தண்ணி. அதுக்கு டீன்னு பேர் வச்சு இந்தாங்க மாப்பிள குடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி நானும் சகிச்சுக்கிட்டேன். ஏதோ உங்க அம்மா பார்க்க லட்சணமா இருந்தாலேன்னு கட்டுக்கிறதுக்கும் சம்மதிச்சேன். அவ்வளவுதாம்மா, அன்னையில இருந்து என் நிம்மதியே போச்சுமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மணி தம் மனைவிய பத்தி தவறா சரியா புரிஞ்சுக்காம பேசுறத கேட்டுட்டு இருக்கும் போது மீனாக்க தூக்கி வாரி போட்டுருச்சு. பிள்ளைங்களோட மனசுல அம்மான்ற பிம்பம் அறத பழசா கிழிஞ்சு தொங்குறதுக்கு முக்கிய காரணமா மணிதான் இருந்தாரு. தான் மட்டும் உயர்ந்த இடத்துல இருக்கணும், தன்னோட மனைவி கீழே இருக்கணும்னு நினைக்கிறது இவ்வளவு குரூரமான குணம். அன்னைக்கு காலையில மதுவும் மாலினியும் ஸ்கூலுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. தன் வீட்டுக்காரரோட பேச்சு தன்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் தன் கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டுட்டு போறது மீனாக்க தெரியாம இல்ல. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது மூத்த பொண்ணோட ரிப்பன் அவுந்துருச்சு. குஞ்சு வைக்கிறதுக்காக அவங்க அம்மா மூத்த பொண்ணோட தலையதான் தொட்டிருப்பாங்க. படார்னு தட்டி விட்டுட்டு மாது அங்க இருந்து கோபத்தோட போயிட்டான். அவங்க அம்மாவோட தொடுதல் அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ. அத பார்த்த மணி, என்ன மீனா, உன்னை கண்டா பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. மாது தட்டி விட்டுட்டு போறா, மாலினி உன்னை கண்டுக்காம போறா. நீ எவ்வளவு தாங்கினாலும் அவங்க என்னோட பிள்ளைங்க, உனக்கு அவங்க சாதகமா பேசவே மாட்டாங்க. உன்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க, உன்கிட்ட அக்கறை காட்ட மாட்டாங்க, எல்லாமே எனக்கு தான் காட்டுவாங்க. அதொன்னு இல்லைங்க, பிள்ளைங்க முன்னாடி நீங்க குடிச்சிட்டு வர்றதையோ நீங்க ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறதையோ உங்களோட கெட்ட சகவாசத்தால நீங்க ஜெயிலுக்கு போனதையோ நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. எப்பவுமே அவங்க மனசுல நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டேன். உங்களை பத்தின நல்லதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யார் மனசுல எதை விதைக்கிறோமோ அதுதான் நல்ல மரமா வளரும். அதனாலதான் உங்களை கொண்டாடுறாங்க. நல்லதை அவங்களோட மனசுல விதைச்சதுதான் என்னோட குணம். இந்த இயல்பை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்க முடியாதனாலதான் நான் அவங்களுக்கு வேண்டாதவளா இருக்கேன். இது போதுங்க எனக்கு. நானும் உங்களை மாதிரி தப்பு தப்பா நம்ம பிள்ளைங்க கிட்ட உங்களை பத்தி சொன்னேன்னா அப்புறம் குடும்பம் ரெண்டாயி போயிரும்ல. நானும் உங்களை மாதிரி இருக்கவா? அப்படி இருந்தேன்னா அது நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மீனா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத மாதுவும் மாலினியும் கதவுக்கு பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் அவங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. யாரு இதுவரைக்கும் தப்பான ஒரு நபரா நினைச்சமோ அவங்கதான் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்றத நினைக்கும் போது அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவ்வளவு வேதனையாவும் தான் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் இருந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போகும் தூரம்.
1: ஒரு செய்தி சொல்லட்டா?
2: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்ப்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 9 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: I love, love, love, love, love, love, love, love.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்ற

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நம்பிடிச்ச வலையில சிக்கினாரு மாப்பிள்ளை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்லு மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ யோசிக்கிறிய?
3: எப்படி சொல்ல?

0: மறை சமாளி. நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா, காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று ராஜகுமாரன் மற்றும் செந்தமிழ் செல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மாம்பழத்தோட்டம்.

அப்பமத மோகமா புத்தனிட வேகமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தனிட வேகமா உத்தர

0: மாம்பழ தோட்டமும் மல்லிகை கூட்டமும் மணக்க வருமா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலர்ப்புழல் பாதமளந்தி ருச்சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்ப்புழல் பாதமளந்தி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வண்ணத்தேரோடும் எந்தன் பக்கமே

amar

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே, அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினை

தொட்டில் தொடங்கி கட்டில் வரையில் இடையில் எத்தனை பருவங்கள், முதலும் ஒன்று முடிவும் ஒன்று, முதலும் ஒன்று முடிவும் ஒன்று, இடையில் எத்தனை மாற்றங்கள். இதை அறியாததனால் புரியாததனால் வரும்

ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்தவன் பாடு திண்டாட்டம். சரியோ தவறோ ஒரு வழி போனால் அதுதான் என்றும் முன்னேற்றம். குருவிகள் ரெண்டு கூடு ஒன்று ஒன்று கொன்று போட்டியிடும் இடம் யாருக்கென்று எவருக்கென்று போட்டியிடும்.

0: Hello, say FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

அப்பவயம் அம்மை அப்பவயம் அம்மை அப்பா சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண்பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேடு மதுக்கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்கு.

स्वर्ग से मधु किण्ण मलर मंजम नमक्काग।

0: மச்சான், ஏண்டா ரெண்டு நாளா டல்லாவே இருக்க? கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சுரா. நீ வேற தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்ட, அதான் மொபைல் லோன் ஆப் மூலமா ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன். இப்போ என்னடானா, ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள 10000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க.
1: என்னடா சொல்ற, பேசாம கட்ட முடியாதுன்னு சொல்லு.
0: இல்லடா பிரபு, அப்படி காசு கட்டலனா என்னோட மொபைல்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் நான் லோன் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்துறேன்னு மெசேஜ் அனுப்பிடுறோம்னு சொல்றாங்கடா.
1: சொன்னா சொல்லிட்டு போறான். விடுறா மச்சான், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா?
0: அது மட்டும் இல்லடா, அப்படி எஸ்எம்எஸ் அனுப்பியும் காசு கட்டலனா லோன் கட்டும் போது போட்டோ கொடுத்துப்போம்ல, அந்த போட்டோவை அசிங்கமாவும் ஆபாசமாவும் மார்பிங் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குனா அனுப்பிடுவோம்னு சொல்றாங்கடா.
1: சரிடா, இப்ப என்னதான் செய்ய போற?
0: தெரியலையே.
1: சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்ணுவோம், இல்லனா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். வா.
2: லோன் ஆப்பை தவிர்த்திடுங்கள், இணைய வழி குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

தொட்ட உடன் ஆறுமா

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 11 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சுதான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க.
1: நல்ல வேலை ரோமா, நீ எதுவும் குடுக்கல. இப்படித்தான் போன வாரம் எங்க அக்காவுக்கு கால் வந்து ரசீது பட்டா எல்லாத்தையும் குடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணம் செலவாகும், அதையும் கட்டிருங்க, மொத்தமா அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டிட்டா. இப்ப போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, பட்டாவும் போச்சு, கட்டின காசும் போச்சு.
0: நல்ல வேலை உமா, இப்ப வாச்சும் சொன்னியே, இல்லைன்னா நானும் ஏமாந்துருப்பேன்.
2: இது போல் வரும் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுரேஷே வா, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டேய், என்னடா சோகத்துல இருக்க? என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன். என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியே விட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் நீ வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன். இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 的胖了一些。
1: 啊他。回来，回来。